0: பண்ணல வேலை, 10,000 ரூபாய் சம்பளம்னு சொல்றானே, ஒரு வருஷம் இந்த வீட்டுல வேலை பார்த்தாலும் 5,000 ரூபாய் தான் கிடைக்கும். 10,000 ரூபாய் சம்பளம் ஆச்சே, அடியோ, ஒரே வருஷத்துல வீடு வாங்கிடலாம், அடுத்த வருஷத்துல கார் வாங்கிடலாம், அதுக்கு அடுத்த வருஷத்துல கடனுக்கு இருக்கிற எவனாவது நிலத்தை வாங்கிடலாம். இரியா, 10,000 ரூபாய் சம்பளம், கப்பல்ல வேலை, ஐயோ, நாடு பூரா சுத்தி பாக்கலாம், உலகமெல்லாம் சுத்தி பாக்கலாம், விதவிதமா சாப்பிடலாம், விதவிதமா டிரெஸ் போடலாம், இன்னொரு கப்பல்கார பொண்ணை பார்த்து செட்டப் பண்ணி வாக்கில செட்டில் ஆகிடலாம்.
1: டேய் மடையா,
0: டேயா, இந்த 500 ரூபாய் சம்பளத்துக்கு டே 1,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில் கூப்பிடுவீங்களா? டேன்னு கூப்பிடுறதுக்கு நீங்க என்ன சம்பளம் 10,000 ரூபாயா கொடுக்குறீங்க?
1: அந்த 10,000 எவ்வளவு சைஃபர் இருக்குன்னு உனக்கு தெரியுமா?
0: அது தெரியாமலே அதை எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வேலைக்கு தான் சார் சம்பளம், சைஃபருக்கு இல்ல, அடுப்பு மேல நிக்கிறோம், புகையில கறுக்கிறோம், அதுக்கு ட்ரெஸ் ஆயிது, நெல்லன்ற சாக்கு மாதிரி தேச்சு கொடுத்துருக்கீங்க, இதை போட்டுட்டு வெளியில தெரிஞ்சு போக முடியுதா? நடிக்கிறவன் பூரா பின்னால வர்றான், நல்ல பேண்ட் மாஸ்டர் மாதிரி ட்ரம்பட்டுக்கு பதிலா வாயில ஊதாங்குழல கொடுத்து ஊத சொல்லிருக்கீங்க, வேலையாது, எனக்கு இது வேலை பிடிக்கல, என்ன வேலை விட்டு எடுத்துக்க.
2: முத்தையா,
0: 10 வருஷமா 50 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்து இந்த வீட்டுல இப்பதான் நான் 500 ரூபாய்க்கு வந்திருக்கேன். இனிமே நான் 1,000 ரூபாய் வாங்கணும்னா 50 வருஷம் இன்னும் இந்த வீட்டுல வேலை செய்யணும். ஹோட்டல்ல வேலை செய்யறானே தம்மா துண்டு பைய, அவன் தின டிப்ஸ் வாங்கி மாசம் 2,000 ரூபாய் வீட்டுக்கு அனுப்புறாமா?
1: என்னடா ஆச்சு உனக்கு இன்னைக்கு?
0: என்னமோ ஆச்சு, ஏதோ ஆச்சு, எப்படியா போச்சு? என்ன வேலை விட்டு நிப்பாட்டுங்க சார்.
1: இனிமே இந்த வீட்டு பக்கம் நீ திரும்பி வரமாட்டேன்,
0: இந்த வீட்டு செவத்து பக்கம் கூட வரமாட்டேன், வேணும்னா என்ன தேடிட்டு நீங்க வாங்க.
1: அப்போ மறுபடியும் வந்தீங்கன்னா
0: செருப்பால அடிங்க. மறுபடியும்
3: வெளியே போலாம்.
0: 10 நிமிஷம் வாயை கொடுத்து 10 வருஷம் பேக்கல் போயிட்டேன்.

0: டீய குடுப்பா.
1: இல்ல ஒரு காக்க
0: கேவலமா இருக்கு, இந்த நீ குடி. ஏ பேப்பர் குடுப்பா. இன்னைக்கு வீரப்பன் கஸ்ட் யாருன்னு பாப்போம். திடீர் மனிதனால் சென்னையில் பரபரப்பு. என்னங்கடா இது, திடீர் மசாலா மாதிரி திடீர் மனிதனா? என்ன பண்ணுவானா இவன்? திடீர் என்று வந்து முன்பின் தெரியாத நபர்களை அடி உதைக்கு ஆளாக்கி விட்டு மாயமாக மறைந்து விடுவானாம். இவன் போட்டோ இதுவரை சிக்கவில்லை. போறவன் போலீஸ்க்கு போட்டோ வச்சுட்டா போவான். இவனால் இதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் ஏ ஒரு லிஸ்டே போட்டிருக்காண்டா. கொல்லன் பட்டறை ரங்கநாதன், மூஞ்சி கருக்கப்பட்டவன், சட்டமன்ற உறுப்பினர் சாரங்கன், துப்பாக்கி குண்டை தோளில் பரிசாக வாங்கியவன், இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் அருவாள் வெட்டு வாங்கி ஒரு காதை இழந்தவர், அரசு பேருந்து ஓட்டுநர் ஆளாள கண்டன் மண்டை பிளக்கப்பட்டவர், இப்படி பல பேரை பாதிப்புக்கு உள்ளாக்கிய மர்ம ஆசாமியை பிடிக்க எல்லை பாதுகாப்பு படை விரைகிறது. செங்கோட்டுக்குள்ள தீவிரவாதியவாடா அனுப்புன, எல்லையில இருக்கிற படை ஏன்டா அனுப்பி தொல்லப்பட்டிருக்கேன்?

0: யாரா நீ திடீர்னு தண்ணிக்குள்ள வந்து வர்ற?
1: அண்ணே, நான் அந்த கரையில இருந்து தண்ணிக்குள்ளேயே வரேன். போலீஸ் என்ன பிடிக்க இங்கிட்ட இருந்து வருது? வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க. ஒண்ணுமே சொல்லிடாதீ.
0: எது
1: அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீ.
0: எதடா சொல்ல வேணாங்கிற?
1: எதையுமே சொல்லிடாதீ. ரகசியமா வச்சுக்கங்க.
0: ரகசியமா வைக்க முடியும்.
1: சொல்லிடாதீ. சொல்லிடாதீ.
0: என்னன்னு சொல்லாமே
1: போறேன். சொல்லிடாதீ.
0: எதை சொல்ல வேணாம்னு போறா?
1: நீ அவன் எதனா சொல்லான்னு
0: சொன்னா அதை சொல்லு. அவன்
1: சொன்னா சொல்லு.
0: அதான் சொன்ன.
1: எப்படி சொன்ன?
0: அதை என்ன சார் நீங்க போலீஸ் என்னை தோத்திட்டு வருது. நான் என்ன சொன்னேன்னு கேப்பாங்க. எதுவும் சொல்லிடாதீங்க. அடிச்சு கூட கேப்பாங்க. அப்பயும் சொல்லிடாங்க சொன்னான்னு
1: சொன்னல. வேண்டாம்டா.
0: நீங்க வேணாம்னா நான் சொல்லுங்க சார்.
1: அப்ப சொல்லுடா.
0: அட, இதுல என்ன சார் இருக்கு? அவன் சொன்னதை போல நான் சொல்லாம இருப்பா சார். ஒண்ணு விடாம போறாதுன்னு சொல்றேன் சார்.
1: சொல்லு சொல்லு சொல்லு.
0: போலீஸ் என்ன துரத்திட்டு வருது.
1: அவனை புரிச்சு வச்சுடா.
0: அம்மா என்ன அங்கு போனவே மறுபடியும் தண்ணிக்குள்ள இருந்து வர்றான். ஐயோ, என்ன நம்ம நடக்குது?
1: அண்ணே அண்ணே
0: சொல்லு.
1: போலீஸ்காரங்க அடிச்சு கேட்டாவளே எதுவும் சொன்னியலா?
0: எதையுமே நான் சொல்லாதான்டா போட்டு அடிச்சாங்க. எதடா சொல்ல வேணாம்?
1: எதையுமே சொல்லிடாதியே.
0: ஒரு மனுஷனுக்கு இப்படி எல்லாமாடா சோதனை வரும்? எதையுமே சொல்லாம சொல்லிராத சொல்லிராதன்னு போறாரு. இப்ப அது மறுபடியும் போலீஸ்
1: இப்ப தண்ணிக்குள்ள வெளியே வந்து என்ன சொன்னாங்களா?
0: அப்புறம் சொல்றதா இப்ப சொல்லிட்டு போறேன்.
1: இவன் சரிபடா ஸ்டேஷன் நொறுக்கும்.
0: அதான் சார் கரெக்ட்.
1: என்ன கரெக்ட்?
0: இல்ல சார், இந்த தண்ணிக்குள்ளதான் சார் சுத்திக்கிட்டு இருக்கா. மறுபடியும் வந்தாலும் வருவா. இந்த குளம் என்னைக்கு வந்தது அன்னைக்கு தான் சார் அவனை பிடிக்க முடியும். அதனால இந்த சேஷன்ல வச்சு புலந்தெடுங்க.
1: கொஞ்சம் புலங்க
0: வேண்டாம். முடிவெடுங்க. என்ன விளையாட்டு?
2: திருத்தில கோயில் கட்டி கும்மால கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல்ல
3: சொட்டாங்க
2: உன்ன கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில்லை.

சில நாள் தானே சுமைகள் குறைய, சிரித்தால் தானே கவலை மறைய. சில நாள் தானே சுமைகள் குறைய, எங்கே கால் போகும் போகவிடு, முடிவை பார்த்து விடு. காலம் ஒரு நாள் கை கொடுக்கும், அதுவரை பொறுத்து விடு. நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம். நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற

0: சரி, மாப்பிள்ள அழைப்பு இல்லாம கல்யாணம் முடிஞ்சது. அடுத்தது
1: அவசரப்படாதீங்க, சாந்தி முகூர்த்தத்துக்கு மாப்பிள்ளை அழைப்பு உண்டு.
0: நாதஸ்வரத்தோட வா.
1: கண்டிப்பா, நொச்சி குப்பம் பச்சை அப்பன் குரூப்போட மாப்பிள்ளை அழைப்பு.

0: யாருக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்னே தெரியல. தண்ணிய பார்த்தா போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது. அவர்களா வர்றானுங்க, அடி வாங்கிட்டு போயிடுறாரு. கடைசியில போலீஸ் என்ன வலை வீசி தேடுதான். மழை வேற நல்லா பெய்யுது. மாட்டினா ஈரச்சாக்கு போட்டு அடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன்.
1: எக்ஸ்கியூஸ் மீ, யா பார்த்தா ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க. ஒரு ஸ்மால் மணிக்கு இப்படி ஒதுங்கி உட்கார்ந்து இருக்கீங்களே, வாங்க கொடையில போயிடலாம்.
0: மலையில என்னடா ஸ்மால் லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ், ஏன் பிரச்சனைக்கு நான் உட்கார்ந்து இருக்கேன், போயேண்டா.
1: அட அது இல்லைங்க, 48 மணி நேரத்துக்கு மழை விடாதுன்னு ரேடியோல சொல்லி இருக்காங்க.
0: விட்டுரும் டிவியில சொல்லிட்டாங்க, போயேண்டா.
1: நீங்க வராம நான் போக மாட்டேன்.
0: ஏண்டா இப்படி அடம்பிடிக்கிற,
1: மனுஷனுக்கு மனுஷன் இது கூட செய்யலாம் எப்படி சார்? வாங்க சார்.
0: சில
1: நேரத்துல கரண்ட் ஒயர் அறுந்து கீழே கிடக்கும், அதுல நீங்க காலை வச்சீங்க தீஞ்சி போயிருவீங்க.
0: நான் பாட்டுக்கு ஓஞ்சு போய் ஒரு ஓரமா உட்காந்துருந்தேன், என்ன குடையில வானு கம்பல் பண்ணி கூட்டு வந்துட்டு இப்ப தீஞ்சு போயிருவேன்னு சொல்றிய. நீ நல்லா இருப்பியாடா?
1: நீங்க தாய்க்கு தலைப்புள்ளையா
0: இல்ல வால் பிள்ளை? ஏன் கேக்குற?
1: இல்ல மின்னல பார்த்தா தலைப்புள்ளிக்கு கண்ணு போயிரும் சொல்லுவாங்க. ஒரு ஐதீகம் தான்.
0: எதுடா ஐதீகம்? டேய், மின்னலுக்கு என்ன ஆறு அறிவாடா இருக்கு? கரெக்டா தலைப்புள்ள கண்ணை வந்து புடுங்கிறதுக்கு ஏன் ரெண்டாவது புள்ள பக்கத்துல வந்தா விட்டுருமா? அது இதெல்லாம் முன்னோர்கள் சொன்ன ஐதீகம் இல்லடா, பொய்தீகம். ஐயோ தண்ணி மேலப்படுது. அமெரிக்கன் சிட்டிசன் மாதிரி வந்தியடா. இப்ப ஆப்பிரிக்கன் சிட்டிசன் மாதிரி கறி ஈட்டியடா. அது எப்படா கொடை பிடிச்ச மாதிரியே செத்துருக்குற? எங்க இருந்துடா வந்துச்சு அந்த இடி? என் பார்வை பறிபோய் விட்டதே. ஆனா முன்னோர்களே, நான் சொன்னது உங்க காதல விழுந்துருச்சாடா. இப்படி ஸ்கைய ஓபன் பண்ணி என் ஐய க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இனி நான் என்னடா பண்ணுவேன்? கடைசியில தண்ணி தான் வேலையை காட்டிருச்சடா.

0: டேய் வீரபாகன் நம்மட்ட வாங்கின பணத்துக்கு கணக்க பிடிக்கணும், இல்லைன்னா அவன் கதையை இன்னைக்கு முடிக்கணும். கூப்பிடுங்க.
1: அண்ணா கடையும் பூட்டி இருக்கு, வீடும் பூட்டி இருக்கு.
0: பூட்டி இருந்தா உள்ள தாண்டா இருப்பேன். உடைக்கலாம் பூட்ட.
1: வாங்கடா உடைப்போம்.
0: வெளியில கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு வெக்கம் அண்ணா?
2: பூட்டின கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றியே, அது உனக்கு காவாளித்தனமா தெரியல? ஆமா என்ன விஷயம்?
0: பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ?
2: பணம் வரும்போது தருவோம்.
0: எப்ப வரும்?
2: தரும்போது வரும்.
0: சரிபட மாட்டான்.
2: தாமதம். போன வாரம் தான் நம்ம மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனோம்.
0: அப்ப ரைட் கிட்னி எடுத்துக்கடா.
2: இது ரொம்ப தாமதம்.
0: இது எதுக்கு?
2: அதுக்கு முதல் வாரம் தான் சீர்காழி சின்ன முத்து வந்து சீஸ் பண்ணிட்டு போனோம்.
0: அப்ப கிட்னியே இல்லையா?
2: கொஞ்சோண்டு சட்னி வேணா தர நக்கிட்டு போறீங்களா? பணம் வரும்போது தருவோம்.
0: எப்ப வரும்?
2: தரும்போது வரும்.
0: சரிபட மாட்டான்.
2: தாமதம். போன வாரம் தான் நம்ம மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனோம்.
0: அப்ப ரைட் கிட்னி எடுத்துக்கடா.
2: இது ரொம்ப தாமதம்.
0: இது எதுக்கு?
2: அதுக்கு முதல் வாரம் தான் சீர்காழி சின்ன முத்து வந்து சீஸ் பண்ணிட்டு போனோம்.
0: அப்ப கிட்னியே இல்லையா?
2: கொஞ்சோண்டு சட்னி வேணா தர நக்கிட்டு போறீங்களா?
3: எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு முதலாளி.
2: முதலாளியா? அம்மா என்னையா?
3: எனக்கு உங்க கம்பெனில ஒரு வேலை வேணும்.
2: என்னது கம்பெனியா? எனக்கு தெரியாதான்.
3: எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு முதலாளி.
2: முதலாளியா? அம்மா என்னையா?
3: எனக்கு உங்க கம்பெனில ஒரு வேலை வேணும்.
2: என்னது கம்பெனியா? எனக்கு தெரியாதான்.
3: எனக்கு உங்க கம்பெனில ஒரு வேலை வேணும்.
2: என்னது கம்பெனியா? எனக்கு தெரியாதான். நான் வச்சிருக்கிறது கம்பெனி எவ்வளவு பொருளிய கிளப்பியிருக்கா.

0: எங்களை காப்பாத்துங்கண்ணே.
1: என்னடா மாலையும் கழுத்துமா ஓடி வரீங்க, மண்டபம் கிடைக்கலையா?
0: இல்லனே, நான் வேற ஜாதி இவ வேற ஜாதி, நான் வேற மதம் இவ வேற மதம், எங்க காதலுக்கு இந்த ஊரே எதிர்பார்க்கணும்.
1: ஓ, நீங்க ஒரு மேஜர் தானே, அப்ப கல்யாணம் பண்ணிக்கங்க.
2: நடக்காது.
1: ஏன் நடக்காது?
2: இந்த மாதிரி ஓடி போய் தாலி கட்டுறதுக்கு பேரு கல்யாணம் இல்ல.
1: பின்ன
2: நாலு பெரிய மனுஷங்க முன்னிலையில நடக்கிறதுக்கு பேரு தான் கல்யாணம்.
1: உங்களுக்கு தேவை பெரிய மனுஷங்க
2: தானே?
1: ஃபாலோ மீ. பாத்தீங்களா, கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர், சட்டமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர், ஏழைகளின் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இவங்க எல்லாம் பெரிய மனுஷங்க
2: தானே?
1: ஆமா. அப்ப இவங்க தலைமையில இவங்க முன்னிலையில இப்ப கல்யாணம் நடக்க போகுது. ஓகேயா?
2: ஓகே.
1: கட்டரா தாலிய அட்ரா மேலத்தை, ஏய் வாசிடா நாயனத்தை. ஊட்டிக்கு போயிட்டு வா.
0: ரொம்ப நன்றிங்கண்ணா.
1: இருக்கட்டும் இருக்கட்டும். எப்படி,
2: மிக அற்புதமான தீர்ப்பங்க.
1: இன்னும் சில பெரிய மனுஷங்களா இருக்காங்க, அவனுடைய போட்டோக்களை உள்ள ஒட்டி வச்சிருக்கேன்.
3: அண்ணா அண்ணா, கையோட கையா எங்க கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருங்க.
1: இதா என் பொழப்பா? அதெல்லாம் முடியாது, போயா. இனிமே யார் வந்தாலும்
0: என்ன
2: செய்ய போற?
1: இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்.

0: எனக்கு என்ன கல்யாண ஊர்வலம் நடத்துறீங்க?
1: ஊர்வலம் கூட நேரம் வந்தாச்சு இல்ல, அதான் ஒத்தி பாத்துட்டு இருக்கோம்.
0: வண்டிய வித்திர நல்லா வைக்க மாட்டேங்கிறீங்க, மானத்தை வாங்குறீங்க.
1: அது என்ன தம்பி அப்படி சொல்லிவிட்டு? இந்த காரை யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல?
0: யாராரு?
1: மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு, அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு, ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா, அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம். யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற?
0: ஏன் அடிச்சீங்க?
1: ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? ஏண்டா என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டான் சொல்றான். அது ஏண்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா சொல்றான்.
2: ஐயோ
1: ஐயோ, ஏண்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட?
0: ஏனே அவன் அடிச்சா இருக்கீங்க? அப்ப என்ன கேட்டான்?
1: என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். அவளை யார் யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிறதா என் வேலை இல்ல? இதுக்கு முன்னால நான் அந்த வேலை பாத்துட்டு இருந்தேன். ஒரு வித்வான பாத்து கேக்குற கேள்வி ஐயா இது? ஆறு கேக்குறதையும் கேட்டு போட்டு நயா போய் சார் பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான் சொல்றான்.
0: அதை விட்டு தொடங்க, முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க.
1: என்னத்தை சரி பண்றது? பெட்ரோல் விலை ஏறி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊத்துன, மண்ணெண்ணெய் விலையும் ஏறி போச்சேன்னு குருடாயில் ஊத்துன, இப்ப எந்த ஆயில்ல ஓடுனா அதுக்குன்னு தெரியல எனக்கும் தெரியல. ஆனா அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம்னா, இப்படி எல்லாம் ஒரு பந்தா வேணும்ப்பா இந்தியாவிலேயே. ஏன் நம்ம வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டி, அது நம்ம கோஷ்டி தான்.
3: அதுவும் அம்பாஸ் காரு.
1: என்னது அம்பாஸ் காரா, இவ்வளவு நீளமா இருக்கு?
3: அப்ப லாரி?
1: லாரியா?
3: பல
4: இரும்பு சாமா ஏன் பித்தாலைக்கு பேர் சம்பளம்? பல இரும்பு சாமா ஏன் பித்தாலைக்கு பேர் சம்பளம்?
1: ஏன்டா இந்த வண்டியை பார்த்து பேர் சம்பளம் பேர் சம்பளம் கத்துற? இந்த வண்டி என்ன பேர் சம்பளத்துக்கு போற மாதிரியாட இருக்கு?
4: என்ன கிண்டலா? மூஞ்சிலே குத்துவேன். அட நீங்க ஒண்ணு, நான் என்ன கிண்டல் பண்ண போறேன்? நான் வியாபாரினே.
1: ஆமா, இவரு பெரிய கப்பல் வியாபாரி.
4: போட அண்ணே,
1: பேர்ச்சம்பளத்துக்கு

0: இன்னமும் அந்த ஊழம் மூக்க ஒரு வார்த்தை ஹவுஸ் ஃபுல்லு டிக்கெட்டு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சீன்லாம் போட்டா
1: ஜெய்ராஜு
0: ஜெட்டி மட்டும் தான் போடணும். இப்ப ரெடி
1: ஆயிடுவான்
0: சித்தப்பா. தலைவர் படத்துக்கு போனோம், 500 தான் கொடுங்க.
2: என்ன கேட்ட?
0: 500. அதுக்கு ஏன் ஆட்டோ டயர நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற?
2: நானே பால் கணக்கு எலக்ட்ரிக் பில் கட்ட முடியாம தவியா தவிச்சுக்கிட்டு உனக்கு சினிமா கேக்குதோ? நீ குடும்பம் நடத்தி பாரு, அப்ப தாண்டா ஒரு குடும்பத்துல எவ்வளவு செலவாகுங்கிறது உனக்கு தெரியும்.
0: நீ உன் ஃப்ரெண்ட் கூட சினிமாக்கு போய் பாரு, அப்பதான் எவ்வளவு செலவாகுது உனக்கும் தெரியும்.
2: என்னது?
0: சாரி சித்தப்பா, கால பல்லு வளர்க்கல வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு.
2: டேய் இந்த புடி.
0: ஆ தேங்க் யூ சித்தப்பா.
2: காசுறணும். இந்த அட்ரஸ்க்கு நாராயணங்கற ஒரு போய் கேளு, செக் தருவாரு, 10:30 வாங்கிட்டு வந்துரு, இல்லைன்னா வெளியே போயிருவாரு. ஒரு வாரம் நாளையணும், சித்தப்படுக்கு முக்கியமான வேலை இருக்கு, வரேன்டி தரோம்.
0: சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா
3: இருக்கு.
0: வெட்டி
2: கிளி, வெட்டி கிளி,
0: உட்கார்றா.
2: வெட்டு கிளி
0: எந்த கிளி சூப்பர் குடிச்சிடும், உட்கார்றா. இல்லடி கையை காலை எப்படி
2: குடிச்சேன்.
0: என்ன சித்தப்பு அர்பஜன் சிங் மாதிரி
2: உட்கார்ந்து
0: கை நீட்டி அடிப்பாங்க?
4: என்ன சாரதி, முன் சீட்டு பின் சீட்டு
2: பஸ்ல முன் சீட்ல உட்கார்ந்து கம்பியில முட்டி மண்டவிக்கு போச்சு.
4: என்ன போனீங்க?
0: எப்படி சமாளிது பாரு நாய்.
4: இந்த வீட்டுல அழுது கூட உரிமை இல்லாம போச்சு.
2: மகனே, ஓ சித்தி நினைச்சா தாண்டா
0: சொல்லாம இருக்கணும்னா
2: வயசு பையன் இடத்துக்கு போயிட்டு வா, செலவு இருக்கும்ல, எப்படி சமாளிச்சு?
3: நானும் வயசு பையன்.
2: நீனும் வயசு பையன் தாண்டா.
0: மார்கழி மாசம் நாய் மாதிரி ஊர் போறதுல போய் செக்க வாங்கிட்டு வர்றது
3: ஏன்? இப்படி மரியாதை எல்லாம் பேசுற? இவன் எப்படி பார்த்தாலும் நம்ம பையன். சித்தப்பா, நாளைக்கு காலைல 6 மணிக்கு வந்து நானே சாரதியை கூட்டிட்டு போய் அந்த செக் வாங்கிட்டு வரேன். எல்லாம் உனக்காக தான் சித்தப்பா, இல்ல நாய்க்காலாம் கிடையாது.

0: கதை காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்

0: நாங்கெல்லாம் மாதர் சங்கத்துல இருந்து வரோம். ஒரு ரூபா கூட வரதட்சணை வாங்காம நீங்க பண்ண போற இந்த கல்யாணத்தை பத்தி தான் இன்னைக்கு சிட்டி முழுக்க பேச்சு. நீங்க எடுத்த இந்த திடீர் முடிவுக்கு காரணம்
1: ஒரு ஊரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரியும் தரமாட்டேன்ட்டான். அதான் காரணம். அது வேற ஒண்ணும் இல்லம்மா. எத்தனையோ இளம் பெண்கள் வரதட்சணை கொடுமையால தூக்கல தொங்குறாங்க. ஏகப்பட்ட பெண்கள் தலைக்கு குடிக்கிறாங்களோ இல்லையோ தீ குடிக்கிறாங்க. நம்ம நாட்டு சமையலுக்கு யூஸ் பண்ற மண்ணெண்ணைய விட சாவுக்கு யூஸ் பண்ற மண்ணெண்ணெய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கடந்த 40 வருஷமா கையில 23 வருஷமா ஒரு திட்டம் போட்டேன். அந்த திட்டத்தினுடைய விளைவுதான் இந்த புரட்சி திருமணம். என் ஃப்ரெண்டுமா, நான் காலையில இருந்து பேசி பேசி தொண்டை வந்து போச்சு, அப்புறமா பேசுறேன். இங்க வந்த
2: வாங்கணும்னா வரணும்ல.
1: என்ன வாங்கணும்?
2: கமிஷன்.
1: இது நான் பார்த்த பொண்ணு.
2: அப்ப நாங்க பார்த்த பொண்ணு?
1: நீ பார்த்த பொண்ணு எதையும் நான் கட்டல.
2: கட்டினியோ கட்டலையோ பாத்தியல, பாக்க வச்சோம்ல. முறப்படி புரோக்கர் கமிஷன் வரணும்.
1: ரொம்ப நாளைக்கு பின்னால கழுத்துல மாலையை போட்டு கையில பூச்சொண்டோட மணவர வரைக்கும் போயிருக்கேன். அந்த மணவரைய புனவரை ஆக்கிறாங்க. நல்ல பிள்ளை கிழக்கு பந்தியில உட்காந்து தொந்திய ரப்பிட்டு போ.
2: கமிஷன் வாங்காம அந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்.
1: மாப்பிள நாரடி, பொண்ணு ரெடி, ஐயர் ரெடி, தாலி ரெடி, எல்லாம் ரெடியா இருக்கும் போது எந்த கும்பாதி கும்பனால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. மரியாதையா போயிரு.
2: போறேன், இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு போறேன்.
1: பாப்பா கொஞ்சம் குடிக்க தண்ணி குடு.
3: இந்தாங்கண்ணாஸ்கல்
1: யானை பசிக்கு சோள போறியா? போய் சம்பளம் கொண்டு வாடா. சம்பள போ.
2: என்ன
3: மாப்பிள சம்பள தண்ணி கேக்குறாரு?
2: மாப்பிள சொம்பு கேக்குறாரு.
1: சொம்பா?
2: ஐயன்ட்டு கொடுத்துருக்க.
3: மாப்பிள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரா.
2: என்ன அநியாயமா இருக்கு? கால் காசு கூட வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இப்படி கரைச்சல் பண்றானே.
1: எனக்கு அப்பவே சந்தேகம். இந்த மாதிரி ஆளுகளை நான் நம்ப கூடாது. அங்க பாருங்க என்னையாது
2: ரெட்டு.
1: அது தெரியுது. இவ்வளவு பெருசா தான் போடணுமா? ஏன் சின்னதா போட்டா ஆகாதா?
3: பாத்தீங்களா, சின்ன செம்பு வேண்டாமா, பெரிய செம்பு தான் வேணுங்களா?
1: குசு
3: அந்த செம்புக்கா ஒத்த கால நினைக்கிறா பாருங்க. மாப்பிள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரா.
1: லட்சுமி, என்னமா நீ இங்க வந்துட்ட? என்கிட்ட ஏதாவது பேசணுமா? பேசுறா பேசுறா. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சிரிப்பு சிரிச்ச பத்தியா? அந்த சிரிப்பு எப்படி தெரியுமா இருந்துச்சு? வெள்ளிச்சம்ப கீழே ஊத்தி விடும் போது கடமட கடமட மட மட மட மட கடமட கடமட கடமட மட மட இருந்துச்சு பத்தியா? அது மாதிரியே இருந்துச்சு. உன் கழுத்து இருக்க கழுத்து, அது எப்படி தெரியுமா இருக்கு? செம்போட விளிம்பு மாதிரி அழகா இருக்கு. உன் முகம் எப்படி இருக்கு தெரியுமா? உன் முகம் செம்ப குப்புற கவுத்தி வச்சவனே கும்முன் இருக்கு பத்தியா? அது மாதிரி ஜம்முன் இருக்கு.
0: அப்போ உன் நினைப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்கு.
1: ஏன் இப்படி மூச்சு வாங்குற?
0: இல்ல உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமான்னு பாக்குறேன்.
1: மிதிக்க போறியா?
2: அன்னைக்கு என்னடா சொன்ன?
1: என்ன சொன்ன?
2: தீர் வேண்டாம், செலுத்த வேண்டாம், உங்க பொண்ணு மட்டும் கொடுங்க, கண்ணா வச்சு காப்பாத்துவன்னு சொன்னீங்க.
1: ஆமா சொன்னே. அதுக்கு என்னப்ப
2: இன்னைக்கு சொம்பு கொடுத்தா தான் தாலி கட்டுவன்னு சொன்னேன்? அதுவும் தங்கத்தும் சொம்பு வாங்கலாம்.
1: எப்படியா தங்கி சொம்பு?
2: ஏன்னா பேட்டு என்ன வெட்டி பேச்சு இவனை போட்டு அடிக்க முதல்ல.

0: குட் மார்னிங் டாக்டர், என்ன கூப்பிட்டுட்டீங்களா?
1: ஹாஸ்பிடல் பேரை கெடுக்கறத முடிவு பண்ணிட்டியா?
0: அப்படிலாம் ஒண்ணும் இல்ல டாக்டர்.
1: பின்னா 6 நம்பர் ரூம்ல இருந்து பத்தி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு.
0: 6 நம்பர் ரூம்ல இருந்து கம்ப்ளைண்ட்?
1: ஆமா.
0: 5 நம்பர் மலேரியா, 7 நம்பர் பைலேரியா, 6 நம்பர் ஹெர்னியா, தனலட்சுமி.
1: அவங்கதான்
0: அவங்கதான் டாக்டர் கேட்டாங்க ஆபரேஷன் முடிஞ்சவுடனே என்ன கொடுப்பீங்கன்னு. பில்லு கொடுப்போம்னு. இது தப்பா?
1: டேய், பேஷண்ட் கிட்ட அன்பா பேச கத்துக்கடா.
0: ட்ரை பண்றேன்.
1: உன் வயிற்றுக்குள்ள என்ன சத்தம்?
0: கேஸ் ட்ரபிள் இல்ல, பேஜர்.
1: பேஜரா? பேஜர்
0: 3000 டாக்டர், 3000.
1: இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. உங்ககிட்ட எவ்வளவு தூரம் சொல்லிருக்கேன் பேஜர் எடுத்துட்டு என் முன்னாடி வரக்கூடாதுன்னு? நீங்களா எதுக்குடா எதுக்குடா டாக்டர் தொழிலுக்கு வரீங்க?
0: தெரியாம படிச்சு
1: மறக்கிறதுக்கு முன்னால ஒண்ணு சொல்லிடுறேன். இனிமே உன்னை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. நீ இந்த பேஜர் எடுத்துக்கிட்டு
0: முன்னாடிக்கிட்டு கடைசி பெஞ்சில உட்காந்துட்டு திருட்டு மடிச்சு ப்ரொஃபசர் வரைக்கும் வளையம் வளையமா புக விட்டவன் தானே? பத்தி எனக்கு சொல்றது? நான் ஒரு டாக்டர்டா, நர்ஸத்தான் வச்சுக்க கூடாது? அட்லீஸ்ட் ஒரு பேஜர் கூட வச்சுக்க கூடாதா? அதுல ஏன்டா வந்து பேஜார் பண்ற? ஓவரா போறடா நீ. இந்த ஆஸ்பத்திரில நான் இன்னும் உன் கூட வேலை செய்யறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு, அதான் நர்ஸ் செல்லா. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. உள்ள போற வரைக்கும் தாண்டா பிராந்தி, வெளிய வந்தா அது வாந்தி. என்ன வாந்தி எடுக்க வச்சா அதெல்லாம் மடையா? அவன் தான் கூப்பிடாம்பாரு, கூப்பிடாம்பாரு. வர்றாண்டா டே, வர்றாண்டா. எஸ் டாக்டர்.

வருமா? மச்சி நான் அவத்தில் போட்ட ஷோக்கில்

0: சொன்னாலையா?
1: முடிச்சிடலாமா?

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி

நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம். மன்னதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா

மனம் தாங்காது வாமா. நம்ம காதலுக்கு ஈடு சொல்ல காவியத்தில் யாரும் இல்லை, நான் ஒன்று நீ ஒன்று தாமா. மன்மதன் தந்தானா

0: வாழ்க்கையில் நடந்த விடையா உனக்கு அநியாயம் ரொம்ப பெட்டாத மரியாதை 50 ரூபாய் கூட இல்ல ரெண்டு டேல காத்து பிடிங்கி விடுவேன். சிட்டிக்குள்ள லாரி வரப்பட தெரியுமில்ல யார கட்டிய வந்த
1: நீங்க
0: சாப்பிடிக்கிறவங்க நடக்காது உனக்கு எல்லாம் சரியான பயன்படுத்த சரியா வரும்
2: வண்டி
3: நிக்காது
2: ஒரு போலீஸ்காரரை கடத்தி போய்கிட்டு இருக்க இதனால பல விளைவுகளை நீ சந்திக்க வேண்டிய இருக்கும் சத்தம் போட்டா என்ன ஆகும் தெரியுமா
3: இனிமே யாரு கையில லஞ்சம் மாத்துட்டு கேப்பியா
2: உன்ன
3: விட மாட்டேன்
2: ஒரு அதிகாரி பார்க்காம ஒரு நாள் கூட
3: வச்சிருக்கிறாரே யார் கையில லஞ்சம் வாங்கறதே நான் பார்த்தேன் நீ லாரியில ஏற மாட்டேன்
2: ஒரு நாள் பூரா வச்சு அடிப்பாங்க பஞ்சாப்காரன் சப்பாத்திய பிழையிற மாதிரியா பிழைச்சு தள்ளிட்டான் எப்பா என்ன குத்து நம்ம ஊருக்காரங்க குத்துறாங்கன்னா ஒரே குத்துற பொழக்குன்றத வரும் இவன் ஒரு நாள் பூரா வச்சு அடிச்சிருக்கான் ஒரு சுட்டு ரத்தம் வரலையே அது எப்படி அது சரி ரத்தம் வராத வரைக்கும் கௌரவம் உள்காயத்தோட ஊர் போய் சேருவோம் ஆமா இது எந்த ஊரு ஆள் நடமாட்டத்தையே காணா எங்க பார்த்தாலும்
4: என்ன இங்க யார்ட்ட வசூல் பண்ண வந்த
2: வசூலா யோ வசூல் இறங்கிறாயா வாங்கி கட்டிட்டு பக்கத்து போய் நிக்கிறேன் ஏயா எரிச்சல கிளப்புற
4: அப்புறம் சுடுகாட்டுல நிக்கிற
2: சுடுகாரா எங்க என்னையா சொல்ற ஐயா அம்மாடி யோ ஏய் கூட்டி போயிரியா இங்க ஆள் காணா எங்கடா போன காலையில அடி ராத்திரி சுடுகாடு என்ன பண்ணுவேன்

0: தியேட்டர்ல கூட்டம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு. கொஞ்சம் கூட்டம் குறைச்சாலும் இடிச்சு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிடுறாங்க.
1: யோ, இதெல்லாம் நோ பார்க்கிங் ஏரியாயா? வண்டி எடு.
0: தெரியுது வாத்தியார, முத சவாரி மீட்டர் 45 ரூபா காட்டுச்சு, 100 ரூபா கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும்? அதான் பார்ட்டி போய் அது ஃப்ரெண்ட் அனுப்புறேன்னு சொல்லிச்சு, வந்த உடனே எடுத்துறேன்
2: வண்டியை. பெர்மிட் இருக்கா?
0: பெர்மிட் இல்ல.
2: போனது யாரு?
0: பஜாஜ்.
2: இதெல்லாம் முதல்லயே சொல்லக்கூடாதயா?
0: அதானே நீ கேக்குற.
2: சரி ஐயா, வந்த தீபாவளிக்கு பாத்து போட்டு.
0: யாரு? பஜாஜ் ஐயாவியா?
2: ஆமா,
0: அவர் கவாசாக்கி ஐயாவோட வெளியூர் போயிருக்காரு, வந்த உடனே வாங்கி தந்துறேன்.
2: மறக்காம சொல்றியா?
0: சரி. அடடா, பஜாஜ்ங்கிறது ஆட்டோ கம்பெனி பேரியா? அத போய் ஆட்டோ ஓனர் நினைக்கிறாங்களே. எக்ஸ்கியூஸ் மீ,
3: ஏன்
0: தியேட்டர் கேண்டீனுக்கு போறேன்?
3: யா,
0: எனக்கு ஒரு டீ சொல்ல.
3: டாடா பேமணி கஸ்மாலோ டீ கேக்குற மூஞ்சி பாரு, உட்டனா அவள தான்.
0: ஆஹா, மாடர்ன் ட்ரெஸ்ல ஒரு மங்காத்தாவா? வாடா பைக் டைசா.
2: டேய் மச்சான், நீ எங்கடா இங்க? படம் பாக்கவா?
0: இந்த திருட்டு விசிடி அங்க ஓட்டுறாங்க. தொழில்ரா, சவாரி ஏத்திட்டு வந்தேன்டா, பேஜாரா போச்சுடா. நீ ஒன்னு பண்றியா, பார்ட்டி வந்து 45 ரூபா குடிச்சுனா அதை வாங்கி வச்சுக்கோ. எனக்கு டேங்க் ஃபுல் ஆகி போச்சு, ஃபாரின் போயிட்டு வந்துடுறேன்.
2: ஃபாரினா?
0: யூரின்ரா. இதுடா முத சவாரியே சவுகிராக்கியா வருதேடா.

0: பாபு, சென்னைக்கு போனோம், வாடகை எவ்வளவு?
1: 600.
0: 600? சரி வா போகலாம்.
1: எல்லா வண்டியும் போயிடுச்சே.
0: எல்லா வண்டியும் போனது தெரிஞ்சாங்க, உன் வண்டியை கூப்பிடுறேன், வா போவோம்.
1: வரணுமா? வரும். ஆனா வராது.
0: வரும் ஆனா வராதா? யோ, வரும் சொல்லு இல்ல வராதுன்னு சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற?
1: வரும் தம்பி, ஆனா வராது.
0: என்னடா இது, ஓவரா இழுக்கிறான். இது மாதிரியா 600 சொல்லியா? கூட 50 போட்டு 650 தரேன், வா போவோம்.
1: 650? வரும் ஆனா வராது.
0: அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? யோ பெருசே, இது பாரு, 700 தரையா, வாயா போலாம்.
1: 700?
0: என்ன
1: சரி போவோம்
0: அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்காக இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க. குப்பல் அறி மாதிரி இருக்கு, இதுக்கு 700 கொடுத்தா ஏத்து வர. எல்லாம் நேரம்
1: பிடிக்கும் போது நாம என்ன பண்றது?
0: வேமா சாட் பண்ணியா, போவோம்.
1: இங்கதானே
0: இருந்தது கிளம்பும் போது சங்க சத்தம். ஏயா என்ன செஞ்ச?
1: எவனோ விசில் அடிக்கிறான்.
0: விசிலா? இந்தாயா சங்க சவுண்டு சபை கிளிக்குது, இத போய் விசிலுங்கிற.
1: அவ்வளவு சத்தமாவா கேக்குது?
0: ஏன் உனக்கு அவ்வளவு மெல்லவா கேக்குது? என்னைய ஓட சொன்னா உருட்டுற?
1: டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும்.
0: டிராபிக்கா? யோ, கூட்டம் இல்லையா? ரோடு அனாதையா கிடக்கு.
1: அது தெரியுது, பொதுவா சொன்ன.
0: நல்லா பொதுவா சொன்ன.
1: தம்பி, நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. சும்மா தக தக தக தகனு மின்றீங்க.
0: எம்ஜிஆர் மாதிரி?
1: ஆமா.
0: கலரா?
1: ஆமா.
0: நானு?
1: ஆமா.
0: யோ பேசாம ஓட்டியா? நீ எம்ஜிஆர் முன்ன பாத்திருக்கா இல்லையா?
1: என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு.
0: யோ, பங்குனி வெயில் பல்ல கட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, பனி மூட்டம்னு இருக்கு.
1: அது தெரியுது, நான் நேத்து நடந்தத சொன்னேன்.
0: நல்லா நடந்துச்சு நேத்து.
1: தம்பி, கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க.
0: எங்க கிளம்புறாங்க?
1: அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்ச கொடியோட ஆரவாரமா வர்றாங்க.
0: அது மஞ்ச கொடியா? மஞ்ச லாரி.
1: லாரியா?
2: அம்மா, வரும் வராதுன்னு கலந்து சொன்னானே, அதுக்கு இதானா அர்த்தம்?
0: என்னை பார்த்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் நானே. அப்பயே நான் சுதாரிச்சிருக்கேன் வேணாமா? முழு கர கரப்பாம்பூச்சி மாதிரி கவித்து வச்சிருக்கானே பாவி.
3: இந்த கிழமை இருக்கானா இல்லையான்னு கூட தெரியலையே. ஐயோ,
1: தம்பி
0: இருக்கியா?
1: லாரி போயிடுச்சா? போவோமா?
0: ஏன்னா ஒரு மனுஷனை சாவடிக்க பார்த்து மறுபடியும் புறப்படலாமா கேக்குறீங்க? இனிமே நீ கார் ஓட்டுறத பார்த்து கைய கலப்பறம் பிடிச்சு அடுப்புல வச்சு ராஸ்கா.
3: கண்ணு தெரியாத எவ்வளவு அழகா மேட்ச் பண்ணி

0: என்ன பண்றது? ஏய் விடுடா, ஏய் அம்மா கிட்ட வா, ஏய் ஏய் விடுடா, ஏய் விடுடா,
1: ஏய் அய்யோ. ஏன் பாரதி, என்ன தப்பு பண்ணாட்டு இப்படி துணிய பொத்தி போட்டு அடிக்கிற? யாரு பாத்துருவாங்கண்ணா?
2: அன்னைக்கு பஞ்சாயத்துல ஐயா எடுத்து பேசினா, அங்கேயே அடிச்சிருந்தா அது சாதி பிரச்சனையா இருக்கும். அதனாலதான் ஊருக்கு தெரியாம அவனுக்கே தெரியாம இந்த முத்து முத்துனேன்.
1: ஐயா எடுத்து பேசானா? சும்மா விட்டவன எங்க?
2: நான் அடிக்கிறத பாத்து இருந்துட்டு சும்மா விட்டான்னு கேக்குற? நக்கல உனக்கு?
1: இல்ல இல்ல, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்ல வந்தேன்.
2: அப்ப இது வரைக்கும் நான் உனக்கு உதவுனது இல்ல?
1: ஒன்னே சொல்லப்பா நானு.
2: அப்புறம் உனக்கு அண்ணன் இல்ல?
1: இப்படி குண்டக்க மண்டக்க பேசுனா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்ப்பா?
2: குண்டக்கண்ணா என்ன? குண்டக்க மண்டக்கண்ணா என்ன? ஓ சொல்றா?
1: இல்ல குண்டக்கண்ணா குண்டக்க மண்டக்கண்ணா மண்டக்க குண்டக்க மண்டக்க, இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமாப்பா?
2: இது அப்பாவா? முதல்ல அண்ணன் என்ன, இப்ப அப்பாங்கற, போக போக தாத்தாம்பியா?
1: துண்டெல்லாம் எதுக்கு பாரதி?
2: அதாவது நீ பப்பா?
1: இல்லப்பா,
2: வாயில விரல வச்சா கூட உனக்கு கடிக்க தெரியாது.
1: நல்லா கடிப்பேன், நல்ல எறும்பு மாதிரி கடிப்பேன் நானு.
2: அப்படியா? இந்த கடி சரிடா, ஒண்ணு இல்ல கடிடா, கடிடாங்க. நில்லுடா.

0: தாக்கிட்டா தாக்கிட்டா தீனி நடனம் தாக்கிட்டா தாக்கிட்டா
1: தீனி
0: நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நத்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம்

ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம். மனம் போல் வா கொண்டாடலாம். மனம் போல் வா கொண்டாடலாம். ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு துவைப்பா. போதும் போதும் என போதும்.

மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் வாய், அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் வாய்.

0: Sing in the rain.
1: Aram standa.
0: I am swing in the rain. I am strong. Hey, I pay money. கம்ப்ளைன் வார்டன்.
1: என்ன வேணும்?
0: வுட் சட்னி.
1: சட்னி?
0: ஏய்
2: தேங்க்ஸ் சார்.
0: சட்னி எங்க மேன் வைக்கிற?
1: எங்க வைக்கணும்?
0: இட்லிக்கு பக்கத்துல தான் வைக்கணும். ஃபூல்.
1: அவ்வளவுதானே வச்சிட்டேன்.
0: ஏய் இடியட், அப்புறம் என்ன பிளேட் வச்ச?
1: ஓ ஐ அம் சாரி.
0: ஏய் யூ யூ யூ ஐ ஃபூல் ஆஃப் தி இடியட் ஆஃப் தி ஃபூல் ஆஃப் தி ஆஸ் ஆஃப்.
1: இனிமே சத்தம் வர கூடாது. அதோ பார், என்னுடைய விஐபி கஸ்டமர் வந்துகிட்டு இருக்காங்க. எது உளறதா இருந்தாலும் வெளிய போய் வச்சுக்கோ, இங்க கத்த கூடாது. கெட் அவுட்.
0: வாட்? அவுட்.
1: மிட்சுபிஷி
3: ஹிட்டாச்சி. ஹிட்டாச்சி
1: வந்தாச்சு.
3: Oh my god,
1: it's a small magic. Have it.
3: Thank you.
1: It's all right. இவ்வளவு நேரம் தார்ட்டின் மாதிரி ஒருத்தன் கூட சண்டை போட்டு என்ன அப்செட் பண்ணிட்டு இருந்தான். இப்ப நீ பீர்டின் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே பிரைட் ஆச்சு. ப்ளீஸ் ஃபாலோ மீ. சீ, உன் பேரை சொல்லி எல்லாருக்கும் ஃப்ரீயா அன்னதானம் போட்டுட்டு இருக்கேன். யூ ப்ளீஸ் கம் ஹியர். கம். Come on.
3: Thank you.
1: Please take your seat.
2: Thanks.
1: What would you like to have?
3: One.
0: Hello. Dubaiya? என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஏய் நீ தான் பேசுறியா? How are you? Is it? Hey, don't worry. Why are you crying? Leave it. Be happy. Cool down, cool down, cool down.
4: என்னடா?
0: ஒண்ணு இல்ல, துபாயில இருந்து என்னுடைய பிரதர் மார்க் விக்கு பேசுறான். அவனுக்கு துபாயில 20 பெட்ரோல் கிணறு இருக்கு. பெட்ரோல் வேல் டோட்டலா ஃபயர் ஆயிடுச்சான். ஆஃப்டர் ஆல் 20 க்ரோஸ் லாஸ்ட் மா. அதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். லைக் இட் சாய். டேய் மணி கம்ஸ் டுடே கோட்ஸ் மாரையா. செல்லி பீப்பிள்ஸ், இவ்வளவு பெரிய கோடிசர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா?
5: சிந்தாமா ஒத்து பாய்.
0: மண்ணனை வாங்கறதுக்கு எங்க ஆத்தா அப்ப எத்தனை இடத்துல கொட்டு அடிச்சு ஆடி பாடி சம்பாதிச்ச காசு தெரியுமாடா? இந்த எண்ணெய்தான் எங்க வீட்டுல அறுப்பறியும். எங்க ஆத்தா அப்படி வேற அடுத்த வாரம் தானா புரோக்கராவு? இந்த அம்புரா காசுக்குறா போ.
4: உண்மை நினைச்சேன்,
0: சிரிச்சேன். பெஸ்ட் ஃப்ரெண்ட் ப்ளீஸ்யா.
4: சொல்ல மாட்டேன், கண்டிப்பானு.
0: தேங்க்யூ.
1: ஆஹா, பிட்ட போட்டுட்டானே, மனசு மாறிடுவாளோ. மாறிட்டாளே.
3: என்ன ஸ்டீவோ, 20 க்ரோஸ் லாஸ் ஆயிருக்கு. இத பத்தி கவலைப்படாம இவ்வளவு ஹாப்பியா இருக்க?
1: ஐயோ, அவன் டுபா கூறுங்க, நம்ம அந்த டேபிள் போயிடலாமா?
3: பண்ணாத. நீங்க சொல்லுங்க.
0: ப்ரூஸ், என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 20 க்ரோஸ்ங்கிறது. ஹாய் மேன், ஐம் ஹியர்.
1: ஒன் செகண்ட்.
0: இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்கிற மாதிரி. அண்டர்ஸ்டாண்ட்?
3: ஓ காட், வாட் எ கிரேட் ஃபேமிலி.
0: யா,
3: கீப் திஸ் ஃப்ளவர்.
0: தேங்க் யூ.
3: வி மீட் சம் டைம்.
0: ஓகே,
3: பை.
0: சிங் இன் தி ரை. ஐ அம் ஸ்விங் இன் தி ரை.
1: பாப்பா
0: song in the rain. I am from in the rain. Sing about

0: என்னடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டிய, இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா, ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: பிரியா, இந்த பூபதி எதுக்கு வித்தக்கார மாதிரி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கு?
1: கொழுப்புடி கொழுப்பு, உடம்பு ஃபுல்லா கொழுப்பு. இரு, கட்டபொம்மை கிட்ட சொல்லி ஃபுல்லா குறைச்சிடு.
2: ஏ பூபதி, ஏ பூபதி, ஹேய்
3: நா, கூப்பிட்டீங்களா? நான்
2: என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் சொல்றது எதையுமே கேட்க கூடாதுங்கிற முடிவில் பொள்ளாச்சில இருந்து பொட்டி கட்டி வந்திருக்கீங்க. நீங்க
3: என்னன்னா அது, நீங்க சொல்லி நான் என்னன்னா கேட்காம போயிட்டேன். ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க?
2: என்னது பண்றேன் பண்ண முடியும், ஏன் டென்ஷன் ஆகுறேன்? என்னைய கேட்கிறேன். நீங்க என்னது என்னது
3: என்னன்னா இது கூட தெரியாது. செட்டிங்கண்ணா, செட்டி செட்டி
2: தெரியாதா? தெரியாம கேக்குறேன், ஒரு மனுஷன் வெளியே இருக்க தெரியக்கூடாது. அந்த சொல்றவன் எப்படி நடக்கணும்? அடங்கி கிடக்கணுமா இல்லையாடா? மறுபடியும் பாடுறா, என்ன சுத்துற?
3: நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழட்டுக்கிட்டு வர வருதா?
2: யாரு நரி?
3: யாரு கத்துனது?
2: நான் தான் கத்துனேன்.
3: அப்ப நீ தான் நரி?
2: அப்ப
3: என் மூஞ்சவா எங்க வாங்கினு கேட்டேன்.
2: ஐயோ ஐயோ.

போயிட்டு கழுவிக்கு மூக்கு வரத்த மாதிரி வந்துட்டாயா? நீ என்ன கொஞ்சம் வரச்சுக்கையா? என்னையா பாக்குற போயாக்கிட்டு

0: 俺来告诉人家，你他妈的！
1: 啊你哦哦，神爹啊
2: 哈！ஜானி சந்தியா சந்தியா ஜானி சந்தியாவின் கார் என்ன பங்களா என்ன நம்ம ஆளுகிட்ட இருப்பது வெறும் கடல் தானே.
1: நோ ப்ராப்ளம், அதை விட்டு.
2: சந்தியாவின் கலர் என்ன பிள்ளை, நம்ம ஆளு கருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு வள்ளியும் செய்து தானே. பழைய எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்த்தோம். சந்தியா வெறும் பணக்காரி சாரியாரு, ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டா சார் பணக்காராவாரு, சாரால நம்ப பிரியாளாவும் நம்ப

0: எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டது.
2: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: ஆகணும்னு முடிவு பண்ணிட்டா உலகத்துல எவ்வளவோ ஈஸியான வழி எல்லாம் இருக்கு. ஒரு பிராந்திய வாங்கி அதுல விஷத்தை ஊத்தி படக்குன்னு குடிச்சோம்னா உசுறு லொடக்குன்னு போயிரும். சரி, அதுவும் இல்லையா, ஒரு பாட்டில தூக்கு மாத்திரைய வாங்கி விசுக்குன்னு போட்டோம்னா பொசுக்குன்னு போயிரும். இதெல்லாம் விட்டுப்பட்டு தண்டவாளத்தை கொண்டா அந்த தலையை விட்டு ரெண்டு துண்டாயி எங்க வாழ்க்கையில என்ன விளையாடுறது?
1: அது அவன் தலையெழுத்து. என்ன இப்படி நடக்குது? காக்கா வலிப்பா?
0: ஏன் காக்கா வலிப்பிலப்பா, பயத்துல நடக்குதுப்பா.
1: நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே.
0: அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். வெளியே தெரியாம சாமத்தியமா என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியல. அப்புறப்பா தயவு பண்ணி நான் வெயிக்கிற சரக்கு விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத.
1: நான் சொல்ல மாட்டேன்.
0: தேங்க்யூப்பா.
1: உங்க முகரக்கிட்ட பார்த்தாலே தெரிஞ்சிடும். சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, போய் ஏதாவது சாப்பிட்டு உங்களுக்கு பிரியாணி
0: ஏதாவது கொண்டு. அப்பா பாத்தியா, தாயா பிள்ளையா இந்த மாதிரி நேரத்தில் கழிவிட்டு போறேன். என்னப்பா யாயது?
1: யாரு நீ? தாய் நான் பிள்ளையா? பணத்தை பார்த்த உடனே ஏன் வளர ஆரம்பிச்சிட்ட?
0: பீதியா இருக்குப்பா.
1: சரி, நீ ஆம்பளை தானே? ஆம்பளை தானடா.
0: ஆமாப்பா.
1: பேசாம இரு, கைடுறா. தெரியுமா
0: அப்பா? ஐயோ, பணத்தோட தனியா கொடுத்து விட்டு போயிட்டானே. நேரம் பார்த்து பழி வாங்கறானா? கவர்மெண்ட் எதுக்குடா ரெண்டு போலீஸ் அனுப்புது? ஒருத்தர் கொடுத்தர் ஒத்தாச்சியா இருக்கணும் தானா அனுப்புது? ஐயோ, என்ன நம்மளாம் கிடந்து கத்துது. எங்க அப்பனே ஐயனாரே, கெட்டது எதையும் என் பக்கத்துல அண்டவிடாம பாத்துருக்கேன்னா உனக்கு கடா வெட்டி பொங்க வைக்கிறையா?
2: என்னடா
0: சொல்ற?
3: செத்து போன ட்ரெயின் மறுபடியும் வருது, அதுல நான் ஏற போறேன்.
0: அதுவா நீ?

காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கோச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

0: ஏங்கா வா பார்வதி, என்ன கீரையா? மணி 12 ஆகுது, இன்னுமா உங்க புள்ள தூங்குது? என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையா?
1: உடம்பு சரியில்லாதவனாவது அட்னக்கால் போட்டு தூங்குவாடி, எல்லாம் கொழுப்புடி. அந்த கன்றாவிய நீ ஏன் கேக்குற? சாயந்தரம் 6 மணி ஆனா போதும், வத்தல குண்டுல இருந்து திண்டுக்கலுக்கு 2வது ஆட்டம் படம் பார்க்க போயிடுறான். காலையில வர்றான், திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, மறுபடியும் படம் பார்க்க போயிடுறான். அதுலயும் MGR படம் விடவே மாட்டேங்கிறான். ஒரு படத்தை ஒரு மனுஷன் 1 தடவை பாக்கலாம், 2 தடவை பாக்கலாம், இந்த பாவி 40 தடவை பாக்குறாண்டி. 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. சரியான பொழுதுபோக்கு ஏதோ. அந்த கூறுகட்ட மனுஷன் 1/4 ஏக்கரை விட்டுட்டு போனனாலதான் அதுல வர்ற நெல்லையும் கம்பையும் வச்சு இவனுக்கு ஆக்கி கொட்டுற. அதையும் தின்னுட்டு தின்னுட்டு கோயில் மாடு மாதிரி திரியறான். அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு. இவன் பொறக்கணுங்கிறதுக்காக போகாத கோயில் இல்ல, சுத்தாத அரசு மரம் இல்ல, அப்படி எல்லாம் போய் இந்த ஒத்தைய பெத்த, அதுவும் நத்தையா வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு. இவன 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயிற்றை பிறந்தே கொண்டே அடிச்சுக்கணும், அடிச்சுக்கணும்.
2: என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, பிறண்டு படுக்க ஒரு பெட்டு கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. சரி, நம்மளா போய் குடிச்சு துறைவனு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது. என்ன பெரிய கஷ்டப்பட்ட? கண்ண கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறைச்சாலையில இறந்திருக்கேன் நானு. அது எப்படி கிடந்தேன்? அப்படியே 10 மாசமா குரங்கு மாதிரியே இப்படியா குத்த வச்சே உட்காந்து இருந்தேன். எங்க 2 நிமிஷம் நீ குத்தவி பாப்போம், குத்தவையி. என்ன வச்சு எவ்வளவு ஜாலியா இருந்த நீ? நல்லா 10 மாசமா ஒரே விளாக்கல், வளகாப்புங்கிற பேர்ல வளையல் போடுறது, பூச்சுடுறது, புது புடவையா வாங்கி சுத்திக்கிறது, விருந்துங்கிற பேர்ல கண்ணதுகள் எல்லாம் குளச்சு குளச்சு உருண்டை கட்டியா உள்ள இறக்கி லோனை தின்னு கொள்ள பார்த்தது இல்லாம கஷ்டப்பட்டாச்சு. சரி, அவ்வளவு தண்ணி இல்ல பிள்ளை, கலரா பறக்கணும் 100 கிராம் குங்கும போவாங்க முடிஞ்சது. யார் கஷ்டப்படுறது, யார் பேர் பாக்குறது?
1: பார்த்தாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டு இந்த பயபுள்ள இந்த வயத்துல கடந்திருக்கா? என்ன பத்தி ஐயா, ஏன் அப்பு இங்க பாரியா, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்க வேலைக்கு போன? இங்கே கடை உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன்.
2: வேணாம்மா வேணாம். என்னைக்கும் வாயால என்ன நீ அறிவாளின்னு ஒத்துக்கிட்டியோ அதுக்கப்புறம் நான் இங்க படுத்த மரியாதை இல்ல. நான் இப்பயே மெட்ராஸ் போய் இந்த அறிவை யூஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சு கொண்டாந்து மடியில விட்டு அள்ளிக்க.
1: மெட்ராஸுக்கு போற? ஐயோ, நீ அங்க போய் கஷ்டப்படக்கூடாது. இந்த இதுல 5000 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. பத்தலையா சொல்லி அனுப்ப.
2: வேணாம்மா, நான் அந்த கோடாங்கர மாதிரி ஒரு 5000 ரூபாய் கிடைக்கிட்டு இருக்கேன், அதை வாங்கிட்டு நான் மெட்ராஸ் போறேன், நீ வச்சுக்க. எனக்கு துணிமணி எடுத்து ரெடி பண்ண உடனே போறேன்.
1: சரி, நீ பாத்தியா என் புள்ள ரோசக்கார அவங்கள மாதிரியே இருக்கிற. சரி சரி, நீ கிளம்பு, என் புள்ள ஊருக்கு போறான், அவன் அனுப்பி வைக்கிறேன்.

0: ரகுவரன் கொஞ்சம் பெப்பியான ட்ராக்கா இருந்தா பெட்டரா இருக்குமே பாய்ஸ்லாம் ஃபீல் பண்றாங்க.
1: என்னடி ஒப்பாரி கூட குத்து பாட்டில தான் வைக்கணுமாடா?
0: வெல் யூ நோ தி ரீச் இஸ் பெட்டர்.
1: ஓ மை காட் சரா.

0: நாகிரியா, நானும் ஊருக்குள்ள எத்தனையோ மூஞ்சி பாத்துருக்கேன், ஆனா உங்க மூஞ்சி மாதிரி வளவளா முளமுளான்னு இருந்ததே இல்ல. கத்தி வைக்கிறதும் தெரியல எடுக்கிறதும் தெரியலீங்கன்னா அவ்வளவு நைஸா இருக்கு. இந்த மாசம் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா தேவல.
1: எங்கடா கத்திய வச்சுட்டு கடங்கிற
0: எங்களுக்கு கிளைமேக்ஸ் இங்கதாங்க.
1: 5 மரக்கா 10 மரக்கா அரிசி கட்டினா பரவாயில்ல, 5000 ரூபாய் கேக்குற அளவுக்கு வந்துட்டிய
0: என்ன சிறைங்கடா சுரங்கடாங்கிற லட்சாதிபதி என்ன சொன்ன? 5000 ரூபாய் கேட்டதுக்கு பிச்சை காசு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னீங்க.
2: அவனுக்கு பைத்தியம் கிட்ட புடிச்சு போச்சு என்னமோ தெரியல. என்னடாச்சு அவனுக்கு? லாட்டரி சீட்டா?
0: ஐ அம் 15 லாக்ஸ் ஓனர்.
2: 15 லாக்ஸா?
3: அண்ணா தமிழ்ல சொல்லுங்கனே.
0: அச்சே தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு.
3: 15 லட்சம்.
2: 15 லட்சமா இவனுக்கா?
0: சேட் அப் யுவர் மவுத். அர பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கற இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு? பென்ஸ் பென்ஸ் கார் தெரியுமா உனக்கு? 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு இருக்கும், முன்னாடி சக்கர மாட்டு ரவுண்டா இருக்கும். அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? நீ கட்ட வண்டி கடகரா வண்டிலையும் போனவா? இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு? வாடா.
4: Bob Clearmountain meets with the attitude, funky drums from hell. Side up at the

கம்பனில்லை கவிதை பாட என்ன சொல்லி என்ன பாட கம்பனில்லை கவிதை பாட அவள் தஞ்சை தரணியில் கொஞ்சம்

0: வெளி உலகத்துக்கு வாங்க, புது புது முகங்களா பாருங்க, அப்பதான் நியூ சப்ஜெக்ட் கிடைக்கும்.
1: அப்ப உங்களால எனக்கு 10 பிசாக்கு பிரச்சனை கிடையாது. உங்களெல்லாம் என் கூட வச்சதுக்கு என் புத்திய செருப்பா நினைக்க
2: அடறவன, நல்லா அடற முதல்ல அவன ஆளே அவனையும் பாரு. வந்தரலடா பேச்ச வேண்டிய கிடக்கு. சரி, அந்த ஸ்பேனர் எடு, வெஞ்சிக்கல்ல போறா, கீழ வரடா, நீ கீழ வரடா. ஆ, எடுத்துறியா? மேல முறுக்கு, இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு. ராமசாமி ஹெல்ப் பண்றா. ஆ, அப்படியே டைட் பண்ணு, இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு. ஆ, இப்ப ரன் பண்ணு. ஓகே, ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு ஒரு வருஷமா ரிப்பேர் பண்ணுங்கடா. சரி, வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? ஓகே.
1: ஒரு வண்டிய ஒரே நேரத்துல அம்புட்டு பேலுமா ஓட்டுறாங்க.
2: என்ன இசை எங்க இருந்து வருது தெரியுமா?
1: என்ன சார், இது கூட தெரியாது. ஹார்மோனிய பொட்டுக்குல இருந்து வருது. ஏன் சார் தெரிக்கிறீங்க?
2: இசை இயற்கையில இருந்து வருது.
1: எப்படி எப்படி எப்படி?
2: சரி, இறைவன் எங்க இருக்கான்?
1: இறைவன் எங்கும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்.
2: அதே மாதிரிதான் இசையும். குத்துற கல்ல இருக்கும், கத்துற குழந்தைகிட்ட இருக்கும், குத்துற குலகாரன்ட்டி இருக்கும், இந்த இவர்கிட்ட இருக்கும், இந்த அவர்கிட்ட இருக்கும், நண்பர்கிட்ட இருக்கும். ஏன், உங்ககிட்ட கூட இசை இருக்கு
1: சார். புரியுற மாதிரி சொல்லுங்க சார்.
2: புரியலையா?
1: என்ன சார் கொட்டுறீங்க?
2: கொட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சா?
1: ஆமா,
2: அது ஒரு இசை. அரையும் போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, இது ஒரு இசை. குத்தும் போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, இதுவும் ஒரு இசை. இப்படி இசை பல பரிமாணங்கள்ல தெரியுது. சரி, பொது அறிவு விஷயத்துக்கு வருவோம், அதுதான் முக்கியமான கட்டம். சார் பாத்தீங்களா, இசைய பத்தி எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து பொது அறிவுக்கு வந்துட்டான் பாருங்க.
3: சார், இவன் சாதாரண ஆள் இல்ல சார்.
2: கண்டினியூ பண்ணுங்க. சரி, இது என்ன?
4: அமிர்தலிங்க. ஆமா, நீ செடிக்கு தண்ணி எல்லாம் ஊத்த மாட்டியா?
1: எந்த செடிங்க?
4: செடிக்கு தண்ணி ஊத்தலன்னா இலையெல்லாம் கொட்டி போயிருமடா. ஆமா, கலையில ஒட்டடை புடுங்க. நீ
1: ஒட்டையா
4: புடுங்கலையா?
1: என்னடா அதான், அது மீசங்க.
4: கம்பளி பூச்சிடா.
1: கம்பளி?
4: உன் கம்பளி பூச்சி எங்க?
1: என் கம்பளி பூச்சியா?
4: உன் கம்பளி பூச்சி எங்கடா?
1: அது ஓடிடுச்சுங்க.
4: கம்பளி பூச்சிய ஓட விட்டு. ஆமா, ஏன்டா எந்திரிச்சா? ஏன்டா எந்திரிச்சா? உட்காரா, உட்காரா. 35,000 அடிக்கு மேல ஃப்ளைட்ல பறந்துட்டீங்க, எந்திரிக்கலாமா?
1: ஃப்ளைட்டா?
4: ஸ்லிப்பான செதறிடுவ. பெல்ட்ட மாட்டா.
1: என்னங்க
4: பெல்ட்ட மாட்டா?
1: பெல்ட், பெல்ட். அம்மா,
4: இந்த பெல்ட்டடா சொன்னேன், இந்த பெல்ட்ட மாட்டா.
1: மாட்டறங்க.
4: மாட்டா?
1: மாட்டு தம்பி,
4: மாட்டு. பெல்ட்ட மாட்டிட்டியா?
1: மாட்டியாச்சுங்க.
4: சேஃப்டியா பிளேன்ல உட்கார தெரியாம ஏறிடானுங்க. ஏதோ நாம இருந்தோம் காப்பாத்தணும்.
1: ஒரு குரு பார்த்தாயா அலைகிறாங்க, அதுவும் ஏகிட்டே வர்றாங்களே.
4: ஆண்டி புட்டில பிளேன் இறங்கி அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஏர்போர்ட்ல ஏடா பண்ணிட்டு இருக்க? பாபைக்கு வந்தியா?

0: சொல்லடி அபிராமி நில்லடி முன்னா.
1: பேரை சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி, நான் சொல்றேன் மண்டையை உடைச்சிருவேன், ஜாக்கிரத.
2: பாவி மவளே, கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியப்பா.
3: என்ன கரெக்டா கணக்கு பண்றீங்க?
2: கரெக்டா கணக்கு பண்றா நான் ஏன்டா மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்? போடா போய் சாமி கும்பிட்டு புண்ணியத்தை தேடு, போடா.
4: வணக்கங்க.
2: பி காம்னு போய் சொன்ன பெல் அடிக்க விட்டானுங்க. எம் காமுக்கு என்னத்தை கொடுக்க போறானுங்க?
5: மந்திர அச்சேனா?
6: ஆஜி மந்திர் பாஸ் சுந்தர் ஹேனா?
2: ஆஹா, அம்மாக்கே ரெயின் கோட் ஃபேமிலி வருதுரா.
6: நமஸ்தே.
2: இஸ்
6: மந்திர் கா பண்டிட் கௌன?
2: கோனை சாமா, அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க.
6: நகி பேட்டா?
2: பேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான், அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா.
5: ஓ கோன,
2: யாரு அவரா? அவரு
4: நல்லாரு நல்லாரு. நான் மடப்புடி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்.
2: வேணு சாஸ்திரி, வேணு சாஸ்திரி.
5: அச்சா வேணு சாஸ்திரி?
2: ஆமா ஆமா.
6: இஸ் பச்சி கா பர்த்டே ஹே பண்டிட் சாஹியே, பூஜா கரானா ஹே, பூஜா
2: பூஜா கரானா ஹே. இருங்க சொல்றேன். எப்பா திருநாகர் சே, திருநாகர் சே, உன்னை தேடி ஒரு இந்தி ஃபேமிலி வந்திருக்கு, உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? வா
4: கேட்டு வந்துடுறேன்.
2: எம் கா மானியே, இன்னைக்கு இருக்கு உனக்கு
4: என்ன,
2: உன்ட்ட ஏதோ பேசணுமா?
6: நமஸ்தே.
5: நமஸ்தே.
6: ஹம் சவுத் இந்தியா டூர் பண்ண நிக்கல ஹே.
2: மாட்டிக்கிட்டியா மாட்டிக்கிட்டியா? துவச்ச கையோட வந்தேன் நீ, இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான் கோயில்ல. பேஸ்
6: இஸ் பச்சி கா ஜன்மதின் ஹே, தும் மந்திர் சே போலா பூஜா கர்வாலே.
4: அச்சா, ஆப் ஹமாரே டெம்பிள் மே ஆயே ஹே, பஹுத் குஷ் ஹுவா.
6: ஆப் அச்சி தரா ஹிந்தி போல்தே ஹே?
4: ஹம் ஹிந்தி தோ ஜானதே ஹி ஹே. அச்சா பேட்டி, தேரி ஜன்மதின் ஹே?
6: ஹாம்.
4: கியா நாம் தேரா?
6: முஸ்கான்.
4: முஸ்கான் ஹா, பஹுத் பியாரி நாம் ஹே. அச்சா பேட்டி கி நட்சத்திர கியா ஹே?
7: ஸ்டார் இஸ் பூசம்.
4: ஓ பூசம், வெரி குட் ஸ்டார். She'll become a very big heroine. Tu to Aishwarya Rai ban jayegi.
7: Beta, what's the name of the temple?
4: Ye to Sachinath temple hai.
7: Who is the main god?
4: Lord Shiva.
7: Ya, acha acha.
4: Acha chaliye, puja karwa denge. Hey, wo kya dekh raha hai? Kaam kar, saaf kar, mandir ko saaf kar, bell maar bell. Chaliye, aap chaliye.
2: Hey, ella muliyum pesra?
4: Yaar ivalla, ivanga vadanattla vandirukanga. E mandir ka bada pandit hai, Venu Shastri ji.
5: Venu Shastri ka?
4: Haan ji.
6: ये लड़का कौन है?
4: ये हमारा मंदिर का बेल बॉय है.
6: बेल बॉय?
4: हाँ जी.
6: ये तो बैट बॉय है.
8: इन्हें पतिया वाले तो सुलीर काम है.
4: आइए पूजा करेंगे.
2: बेड बॉय है ना?
4: हाँ.
2: बेड बॉय इन्टू पोरा ले अपना है ना?
8: रावत इन्हें वो लगते लिए वन्ना मारी आयोग के पैर कड़े आते क्या?

0: உங்களுக்கு அறிவோ அறிவு.
1: அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனி அப்ப சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிற வீலா இது, வில்லு மாதிரி இருக்கு.
0: அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே,
1: உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்கிட்ட போய் சொல்லணும். அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு, அவரு ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய், நான் ஒரு சிற்பி மாதிரிடா, எப்படி செதுக்கிறேன் பாத்தியா. இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவ. அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன். இதையெல்லாம் போய் சொல்ல வேண்டுதான், சொல்லுங்க. ஏண்டா பல்லு விளக்கலையா?
0: விளக்கிட்டே.
1: அதான் இப்படி நாருது, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கினா இப்படித்தான்டா.

0: குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து போடுங்க, அது பரம்பரை வியாதி இல்ல, பரிகாரம் தேவையில்லை, போங்க.
1: இதோட உன் குடும்பமே க்ளோஸ். ஏண்டா எடுறா கைய, கிழிஞ்ச கோட்டை போட்டுக்கிட்டு கேணத்தனமா சுத்திக்கிட்டு இருந்த, இப்ப என்னடா பனாரஸ் பட்ல சலங்கை ஒலி டைப்ல கமல் மாதிரி கமால் காட்டிக்கிட்டு இருக்கிய?
2: ஷட் அப் தர்மகர்த்தா. இதுதான் ஆத்தாவோட யூனிஃபார்ம், பக்தர்கள் காணிக்கையா கொடுத்தது. இனிமே நான் தான் ஜூனியர் ஆத்தா.
1: என்னது ஜூனியர் ஆத்தாவா?
0: ஏன் ஜூனியர் பாலையா? ஜூனியர் வீடன் இருக்கும் போது ஜூனியர் ஆத்தா இருக்க கூடாதா? இனிமே ஆத்தாவோட நகைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட ஆடைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட படையலை எனக்கு படையுங்க. இது ஆத்தா உத்தரவு.
1: முடிவு
0: பண்ணியா? அதான் நடக்காது. மிளகாப்பொடி கிடையாது.

0: ஐயோ, இந்த கூட்டம் இங்கெங்க வந்தது? வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க?
1: வரக்கூடாதா?
0: ஓ, வரலாமே.
1: பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா, அவ டேஸ்டுக்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்.
0: ஓ, நல்லா மாத்துங்க.
1: பெட்ரூம் எங்க?
0: பெட்ரூம் அதான். ஆனா எதை மாத்துறதுனாலும் வீட்டுக்காரர் வர்றதுக்குள்ள மாத்திருங்கம்மா.
2: நீ வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும்.
0: ஐயோ, நான் சொல்ற வீட்டுக்காரையே புரியாம பேசுறாங்களே, என்ன நடக்க போகுதோ? சேட்டையா சேட்டம்மா, நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பொழப்புன்னு ஆறி போயிடும்.
1: அந்த மூலையில ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும்.
0: ஓகே.
1: ஐயோ, என்ன கர்டன்ஸ், இது மேட்சே இல்லாம, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க.
0: சரி,
1: ப்ளைனா பிரவுன்ல
0: போடுங்க.
1: ஓகே.
2: ஐயோ, என்ன கட்டில் இது? பயங்கர ஓல்ட் மாடல், இத மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி.
1: ஓகே, இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க.
0: சரி மேடம். யோ சேட்டு, ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பார்த்தாதா கண்ட இடத்துல தொங்குறியா? ஏன் அவஸ்தை உனக்கு தெரியுதா ஐயா?
2: என்ன போட்டோஸ்?
0: இது மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க.
2: அப்ப அவரோட மம்மி டாடிலாம் இருப்பாங்கல்ல?
0: இல்ல, இது வேற சொந்தம். ஒரு போட்டோ பத்தாதா கண்ட இடத்துல தொங்குறியா? என் அவஸ்தை உனக்கு தெரியுதா ஐயா? இது மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க.
2: அப்ப அவரோட மம்மி டாடிலாம் இருப்பாங்கல்ல?
0: இல்ல, இது வேற சொந்தம்.
3: என்ன
1: இங்க ஒரே சத்தம், கலாட்டா?
0: கலாட்டெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சேட்டு மாப்பிளைக்கு சொந்தம், கல்யாணத்துக்கு ஏன் சொல்லி அதுன்னு கோவிச்சுக்கிறாரு.
1: சேட்டு மாப்பிளைக்கு சொந்தமா?
0: இல்ல, சொந்தம் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்.
4: போய் சொல்லுது.
0: டேய் குர்க்கா, டேய் சொன்ன கேட்ட
4: சோட யார் அச்சோ யாத்மி படா ஃப்ராடு. மேம் சாப் இந்த ஆள் கூட தாடிக்காரன் இன்னொரு ஆள் சேர்ந்து வந்தாங்க. 30,000 ரூபாய் தரோம், 3 மாசம் தான் கைவிச்சு வர, கைவிச்சு போறோம் நாங்க. ஆனா இப்ப பட்ட பகல்ல லாரி வச்சு சேட் வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் கொள்ளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சேட்டு இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து கொள்ளை எடுத்தா நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களாமா?
0: டேய் போடா மா, இவன் பக்கத்து வீட்டு குடுக்காமா, இவன் சொல்றத நம்பாதீங்க. சேட்டு இவனு ரெண்டு பேருமே லூசுக்குமா, மாப்பிளை பார்த்தாங்கன்னு வைங்க கப்புன்னு காலில் விழுந்துருவானுங்க.

0: நினைத்தேன் வந்தாய் 100 வயது. ஆஹா, வந்துட்டாயா வைப்பிரசனு? என்னப்பா பாத்து நிக்கிற? நான் தான் நேத்துக்கு வரேன் தெரியுமில்ல, தீய போடப்பா. போடுறேன் போடுறேன். ஆமா, சரட்டு சரட்டுன்னு வந்து நிக்கிறீங்க, இந்த வித்தி எங்க பாக்கத்துக்கிட்ட?
1: ஏ மதுரை, ஏ மதுரை,
0: என்னப்பா போட்டியா? போட்டு போற
2: வழக்கம்
0: போற டீய போட்டு போக மாதிரி மறந்துட்டாப்பா.
2: நீ கஸ்டமர் குத்தம் சொல்லாத, நீ ஃபாஸ்டா போட்டுருக்க மாட்டா, கஸ்டமர் கோஸ்ட் போயிருப்பான்.
0: எனக்கு
2: கீழே ஊத்தனே இல்ல, இது கெட்டுருவா
0: எனக்கு. இது வேணும், என்ன வேணும்?

0: ஏண்டா ஹரியானா லாட்டரி அடிச்சிருக்க, பணம் வாங்குறக்கு ஹரியானாக்கே போகணுமா?
1: நம்ம ஊர் பேங்க்லயே கொடுப்பாங்கண்ணே.
0: அவ்வளவு வசதி பண்றாங்க?
1: அவ்வளவு 500 தள்ள
2: சிங்காரம் அவசரமா ஒன்னதாம தேடிட்டு வர்றேன்.
0: எதுக்கு
2: சேவிங் பண்ணதா?
0: சொல்றான்
1: யோ, இனிமே யாபி சேவிங் பண்ண மாட்டாரு.
2: ஏன் சேவிங் பண்ண?
0: சேவிங் பண்ண முடியாதுன்னா என்னடா லொல்லு பண்ற?
1: போடா அதான் சொல்றாருல்ல,
0: போடாங்கிற லொல்லு பண்றான் பாரு.
1: அண்ணே இந்த பெட்டி இருக்கனாலதான் போற வரவெல்லாம் சேவ் பண்ண சொல்றான். என் தூக்கி ஆத்துக்குள்ள போடுங்க.
0: போடா, செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க, இது ஆத்துல போட சொல்றீங்க.
1: அண்ணே இனிமே உங்க தைரிய வேற குடுங்கண்ணே.
0: வேணாண்டா
3: என் தலையெழுத்து கிழிஞ்ச துணியை தச்சுக்கிட்டு இருக்க.
0: கிழிஞ்ச துணியா? இனிமே நீங்க ஒட்டு போட்டு போடவே கட்டக்கூடாது.

0: கட்டு போறது பட்டு புடவை புடவைதான். ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு லட்சாதிபதி வீட்டில் இருக்க வேண்டிய மாதிரியாடா இருக்குது. டேய் பாரு, இது பொட்டி அண்டா பொட்டி தூர் பட.
1: என்ன விஷயம் சொல்லுங்க?
0: அடியே, லாட்டரி சீட்ல 15 லட்சம் உழுந்துருச்சுடி. கடவுள் கண்ண துறக்கலடி. ஹரியானா லாட்டரி சீட் கண்ண துறந்துருச்சுடி.
1: என்ன இந்த 15 லட்சத்தை என்ன பண்ண போறீங்க?
0: என்ன பண்றதா? இந்த குடிச்சவத்து மாதிரி இருக்கிற வீட்டு இடிச்சு தள்ளிட்டு டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஒரு பங்களா, வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, எஸ்யோ ஏசி, அதுக்கு மேல டிவி, அதுக்கு மேல ஆண்டனா, எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா.
1: அண்ணே, அப்படி எனக்கு சிங்கிள் ரூம்.
0: பிச்சைக்கார நாய், கேக்குது பாரு ஒரு கேள்விய. உன் உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்க மாடா, டபுள் ரூம் எடுத்துக்கடா.
1: சரிண்ணே, அதுல எனக்கு ஏசியும் உண்டுதானே?
0: ரொம்ப வாசிக்காத, நீ நானும் ஒரே ஏசியில் இருந்தா அப்புறம் என் ரேஞ்ச் என்ன? வேற ரேஞ்ச் என்ன? ஏ ரேஞ்ச் என்ன? உனக்கா லாட்டரி டிக்கெட் உண்டு? நீங்க லட்சாதிபதி? யாரா லட்சாதிபதி?
1: நீங்க தான்.
0: அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து வா, பேங்க் போன் பண்ணுவாங்க.
2: ஐயோ, அதை எங்க வச்சேன் ஞாபகம் இல்லைங்க.
0: ஞாபகம் இல்லையா? ஐயோ, ஒரு நிமிஷத்துல உன் உடம்பெல்லாம் குப்புனு வேர்க்குதே. என்ன புடிச்சுக்கடா, கை தாங்களா. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, 15 லட்சம் பேங்க்ல 500 ரூபாய் எண்ணிட்டு
2: இருக்காங்க.
0: வீட்டுக்குள்ளதான்
2: எனக்கு
0: வாச்ச பொண்டாடி இப்படி, வாச்ச தம்பி அப்படி. எவனாவது சவரம் பண்ணியாவது பொழைச்சுக்கலாம்னா ஒரு பொண்ண கத்தி வாங்க கூட எங்கிட்ட காசு இல்லையே. அடவா! ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ.

0: பேராண்டி, இந்த இன்டர்வியூக்காவது நேரத்தோட போ, வெற்றி கிடைக்கும்.
1: அதனாலதான் 9 மணி இன்டர்வியூக்கு 8:45 ரெடி ஆயிட்டேன்
2: பாட்டி. ஹாய் பல்லி.
1: ஹாய் திருமல. நல்ல சரணம் தாண்டா.
2: எங்க கிளம்பிட்ட?
1: வழக்கம் போல இன்டர்வியூக்கு தான்.
2: தீவிரம் ராசி புலன் என்ன சொல்றான்னு கேட்டு அதுபடி நடந்துக. அப்பதான் வேலை கிடைக்கும்.
0: திருமல சொல்றது கரெக்ட் தான். போட்டிய போடுறேன்.
1: போடு போடு. செட் ஆப் பாக்ஸ் வாங்கிட்டியா பாட்டி?
3: பிச்சை ராசி அன்பர்களே.
1: டேய், அது ஏன் ராசி தாண்டா?
3: இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அன்பர்கள் சொல்வதை கேட்கணும்.
2: கேட்டுக்க.
3: ரெண்டு இடத்துல சனி சஞ்சாரம் செய்யறதால வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. புதிய சந்திப்புகள், பயணங்கள் கூடவே கூடாது.
1: ஐயோ, அதெல்லாம் முடியாது, நான் இன்டர்வியூ போகணும்.
3: மீறி பயணம் செஞ்சா யமனோட செக்ரட்டரியா இருக்கிற மண்லாரி, உப்பலாரி, பிரேக் பிடிக்காத தண்ணி லாரி, இவையெல்லாம் வந்து மோதும் யோகம்
0: உண்டாகும். வேணாண்டா, இன்னைக்கு நீ போக வேணாண்டா.
3: 2ல ராகுவும் 8ல கேதுவும் இருக்கிறதால தோல் சம்பந்தமான பொருட்களை ஒதுக்கணும்.
2: லெதர்லாம் போடக்கூடாதாண்டா பாட்டி. நீ ஷூ கழட்டு, பெல்ட்
3: கழட்டு. செவ்வாய் நீச்சம், புதன் வக்கிரம், அதனால சிவப்பு, நீலம், இந்த கலர்களை அறவே ஒதுக்கணும்.
1: மற்றும்
3: தெற்கு.
1: ஐயோ, இத தவிர வேறு திசைகளே கிடையாது ஐயா.
4: டிவி ஸ்டேஷன் எங்க கண்ட்ரோல் இருக்கு? நகையெல்லாம் கழட்டுறான்.
5: டிவி ஸ்டேஷனில் கொள்ளையர்கள் புகுந்ததால் சற்று நேரத்துக்கு ஒளிபரப்பு ரத்து செய்யப்படுகிறது.
1: ஆஹா, எனக்கு சனி 2ல உட்கார்ந்துருக்குன்னு சொன்னீங்களே, ஆனா உங்களுக்கு சனி டபுள் கார்ட் போட்டு பக்கத்திலேயே படுத்திருந்திருக்கான ஐயா. நீங்க சொன்னதை கேட்டு நான் இப்படி ஆயிட்டதே, அநியாயமா இன்டர்வியூ மிஸ் பண்றேன் பாட்டி. திருமல, எங்கப்பா மலை ஏற?
2: ஏண்டா இவ்ளோ பச்சிக்கிறிய? இந்த சயின்ஸ் உலகத்துல, கம்ப்யூட்டர் காலத்துல இந்த ஜோஷி எல்லாம் நம்பினு இருப்பேன். அவன் தான் சொல்றான், உனக்கு அறிவில? எப்பந்தான் நீ எல்லாம் திருந்த போறியோ?
0: டிவில கூட வா, கொள்ளை அடிப்பாங்க.
1: எங்க காசு இருக்குதோ அங்கதான் அடிப்பாங்க.
6: அப்பா ஞானம், சீதாவை காணமா? பொழுது விடிஞ்சா போக போது மானம். டேய்!

0: யோ, ஆ, உள்ள போய் சைக்கிள் கடைக்காரரை கூப்பிடு.
1: ஏன், எங்களை பார்த்தா சைக்கிள் கடைக்காரரா தெரியலையா?
2: ஃபுல் பேண்ட் போட்டிருக்கிறேன்.
1: என்னது, இது ஃபுல் பேண்டா? இது ஹாஃப் பேண்டா?
2: ஓஹோ, உங்க ஊர்ல இது ஹாஃப் பேண்டா?
1: உங்க ஊர்ல இதான் ஃபுல் பேண்டா?
2: சரி, வந்து பேசிக்கலாம். சைக்கிள் கொடு.
1: யாரா நீ?
2: என்னது, என்ன தெரியலையா? இதே ஊர் தான்யா, 7 வருஷமா இங்கதான் இருக்கேன்.
1: என்ன கதை விடுறியா? இந்த ஆலினார் அழகராஜாவுக்கு தெரியாம 7 வருஷமா இந்த ஊர்ல எந்த சந்திரனா இருந்த?
2: சரி, பக்கத்து ஊர்னு வச்சுக்க. சைக்கிள் குடியா?
1: கொடுக்க மாட்டேன்.
2: ஏன்,
1: உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா போய் கூட்டிட்டு வா, சைக்கிள் குடுக்கற.
2: நீ சைக்கிளை கூட, நான் போய் கூட்டியாறேன்.
1: என்ன என்ன இழிச்சவாய நினைச்சுக்கிட்டியா? என்னுடைய அறிவுக்கு நான் அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா? ஏதோ இந்த பட்டிக்காட்டுல வந்து மாட்டிட்டேன். போடா.
2: ஏயா, நான் இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை, எனக்கு சைக்கிள் இல்லையா?
1: உன் பேர் என்னப்பா?
2: காரமட ரங்கநாதன்.
1: ரங்கநாதன் பேருக்கெல்லாம் சைக்கிள் தர்றது இல்ல. போடா.
2: தரமாட்டேன்.
1: 8 ஒதுக்கிற்குள்ள ஓடி போயிரு. ஏன்டா கோமடி தெரிய ஒத்த கால நோண்டிட்டு
3: வர்றேன்?
1: வயிற்று வலிக்கு ஏன் கால் நோண்ற?
3: ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்கண்ணே.
1: வயிற்று வலிக்கு மருந்தா? 2 இட்லி கெட்டு சட்னி வச்சு சாப்பிடு, வலி நின்று போயிடும். ஏண்டா, நான் என்ன டாக்டர் ஆலினார் அழகராஜா MBBS போனா மாட்டிருக்கிறேன்? இது சைக்கிள் கடடா. இங்க வந்து வயிற்று வலிக்கு மருந்து கேக்குறிய, மண்டையில ஏதாவது இருக்கா? ஏய், அடுத்த ஜென்மத்திலேயாவது மனசுனா போறங்கடா. போடா.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

பிரிச்சு பானையில ஊற வச்சு வானலில் ராப்பகலா காட்சி இங்க வச்சிருக்கு, பார்த்தாலே தண்ணி வரும்.

0: I'll murder you. Tananana, tananana, tananana.
1: ரதையும் நாடும் அழகிலாடும் கண்கள்
2: சவாஷ்
1: கவிதை.

0: மானரோஷம் இருக்கிறவன் அந்த வாசப்படி மிதிக்காது. சொந்த பந்த எதுவுமே வேண்டான்னு சொல்லி சொத்தை பிரிச்சுக்கிட்டு கொண்டாட்டி முந்தானே பிரிச்சுட்டு ஓடணும் தானே நீயே. இன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்து நிக்கிற? அப்படியே போய் உள்ள வராத. ஆமா
1: அம்மா, நீ முதல்ல அவர் உள்ள கூப்பிடு. உனக்கு அவருக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக வீட்டுக்கு வந்தவரை வெளியே வச்சு பேசுறதா? கூப்பிடுமா?
0: இவனை நான் கூப்பிட மாட்டேன். இவனை அப்படியே போய் சொல்லிடு.
2: ஏப்பா போயப்பா, அப்புறம் பம்புறேன்.
3: நான் ஏன் வெளியில போனோம்?
2: சரி வாயா உள்ள
3: வரையன். இது பாரு, எனக்கு மானம் மரியாதை சூடு சுரணை எதுவுமே கிடையாது. என்ன வேணாலும் நீ என்னை திட்டிக்க, வேற யாராவது என்னை திட்டுறாங்க, கூட பிறந்தாக்கா நீ தானே திட்டுற. நீ எவ்வளவு திட்டினாலும் பாசத்தோட உன்னை பாக்குறதுக்கு நான் தான் வந்திருக்கேன். இத்தனை வருஷத்துல இருந்து நான் எப்படி இருக்குன்னு ஒரு எட்டாவது நீ வந்து பாத்துருப்பியா? நான் ஒரு பெரிய இடத்துல வீட்டோட மாப்பிள்ளைய போனது என்னமோ வாஸ்தவம் தான். நான் என்னமோ அங்க ராசா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டுற மாதிரியும் உங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு மரியாதை செய்யலைங்கிற மாதிரி பேசிட்டுக்கிறேன். நான் அங்க ரோசம் கட்டு போய் மானம் கட்டு சாப்பாடு சாப்பிட்டுருக்க. எங்க மாமனார் உயிரோட இருந்த வரைக்கும் சரிக்கு சரியா என்னையும் அவர் ஒரு மனுஷன் நடத்தினாரு. அந்த மனுஷன் மண்டை போட்டதுக்கு அப்புறம் என்ன நான் இவட கேவலம் நடத்துறாங்க. மாப்பிள்ள ரெண்டு அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்பிள்ள, அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க. எனக்கு வெறும் சோறு தான் மாப்பிள்ள.
4: குழம்பு ஊத்துறது இல்லையா?
3: இல்லையாப்பா, சில நேரத்தில் கஞ்சியோட கட் பண்ணிடுறாங்க.
4: கேவல பிச்சைக்கார ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாரு. அவருக்கு வாய்க்கு ருசி, ஒருவேளை சோறு போடுக்கா சார். சாப்பிடலாம் வாங்க சார்.
0: முள்ளி முள்ளி சாப்பிடாதரா, கை நிறைய அள்ளி சாப்பிடு.
4: தம்பி மேல பாசத்தை பாரு. அக்கா பாவா, அவருக்கு வைக்கா கறி சோறு பார்த்து பல வருஷம் இருக்கும் போல இருக்கு. நாக்கு செத்து போய் வந்திருக்காரு
5: சார். இந்தாங்க சார், இதை சாப்பிடுங்க சார். இந்தாங்க சார், இதை நல்லா கடிங்க சார். சார் இந்த பாருங்க, இது கரண்டி எலும்பு நினைச்சு கடிச்சாதீங்க, பல்லு போயிரும்.
6: கொஞ்ச
5: நேரத்துக்கு முன்னால உள்ள வர்றதுக்கு பம்பு பம்புன்னு பம்புன உனக்கு இல போட சொன்னது நானு, இப்ப எனக்கே உல வைக்கிறியா? அதாயா உன்னை வீடு வீட்டுக்கு விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க.

0: என்ன பேரண்டி அதுக்குள்ள இருட்டி போச்சு?
1: உனக்கெல்லாம் ஈரோடு கிளாரிட்டி ஆப்டிகல்ஸ்ல கண்ணாடி வாங்கி கொடுத்தா பாரு என்ன சொல்லணும் இப்ப தெரியுதா? சரி, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஒரு பாட்டு பாடு.
0: பாடு ரெண்டு மாதிரி
1: ரொம்ப அவசியம் எனக்கு. நான் சொல்ற தமிழ் பாட்டை பாடு. காதல் பெசாசே காதல் பெசாசே ஏ தோ சௌக்கியம் பர்பா இல்லை பாடு.
0: அம்மா இதுதான் தமிழ் பாட்டா?
1: இதுதான் தமிழ் பாட்டு பாடு.
0: ஓடாங்கோ ஓடாங்கோ.
1: ஆஹா, அட்வான்ஸா போறிய பாட்டி. அடாடா, உன் பாட்டுக்கே யாரோ எதிர்பாட்டு பாடுறாங்க, யாருன்னு பாக்கலாம் வா.
0: வந்து சேர்ந்ததடி தாய்ப்பாலு குடிக்க தலையலி கள்ளிப்பாலனி குடிச்சு கண்மூடு நல்லபடி. அடுத்து ஒரு ஜென்ம வந்து அனாகனி பிறந்த பூமியில இறங்கிடக்கே போய் வாடி அன்னக்கு. கத்தையில போறவள கள்ளிப்பால் கொடுத்த ஏடி கேப்ப கள்ளி திங்க போற சென்ட்ரல் ஜெயில் உள்ளதேடி.
1: உனக்கு கருத்தமாவில இருந்தே இதே வேலையா போச்சு. குழந்தைக்கு சென்டாப் பார்ட்டி குடுக்கறியா?
0: கள்ளிப்பால் வச்சு கொல்ல போறேன்.
1: சொல்லு, நான் உன்னை போலீஸ்ல பிடிச்சு
2: கொடுத்துறேன்.
0: ஊத்தி கொல்ல விட மாட்டேங்கிறேன் ஐயா.
1: ஏய் டாடி, இதுக்கெல்லாம் நீங்க தான் உடந்தையா?
3: ஆமா, பொம்பளை குழந்தைய பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொள்றதா இந்த மண்ணோட தர்மம். அதை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் சீர் செலுத்தி செய்யறதுக்குள்ள சீனு போயிடும். வாட.
1: ஓஹோ, பெண் குழந்தைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இந்த மாதிரி நமக்கு முன்னாடி இருந்தவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு இந்திரா காந்தி, அன்னை தெரசா, கிரண் பேடி, ஏன் நம்ம பிரதமர் வாஜ்பாயே காலில் விழுந்து கும்பிட்டாரே மாதிரி சின்ன பிள்ளை, இந்த மாதிரி பெண்மணிகள் எல்லாம் கிடைச்சிருப்பாங்களா? அவ்வளவு ஏன் விஜயசாந்தி ஐபிஎஸ்
3: கிடைச்சிருப்பாங்க.
1: இல்லாட்டி அசிங்கமா போயிருக்கும். கள்ளிப்பால் தானே, அந்த குழந்தைக்கு தாராளமா கொடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இதே கிராமத்துல பிறந்த இன்னொரு பெண் குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுக்க மறந்துட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு நான் இப்ப குடுத்துடலாமா?
3: தாராளமா கொடு. யார் அந்த குழந்தை? எத்தனை மாசம்?
1: ஜஸ்ட் 720 மாசம்.
3: ஏய், அப்படின்னா அது அறுவை கையிட?
1: அதேதான், அது இதுதான்.
2: தம்பி, நீங்க பேசாம அமெரிக்கா போயிருங்க. எங்க நாட்டாம தீர்ப்பு சொல்ல விடுங்க.
1: நீ யார் ஆயிடுபடி என்ன சொல்றதுக்கு? அனாவசியமா இந்த கட்ட வேரல இந்த இடத்துக்கு வர வச்சிடாத, அப்புறம் சவுண்டு வரும்.
2: அது எப்படி அங்க வரும்?
1: இதோ வந்துருச்சுப்பா.
2: சவுண்டு வரலையே?
1: இப்ப வரும் பா.
3: என் வீட்டுக்குள்ள இல்லடா, இந்த ஊருக்குள்ளே உன சேர்க்க கூடாது. இதுதான் பஞ்சாயத்து தீர்ப்பு.
0: போடா, என் பேரை எங்க போனாலும் குறைச்சுக்கிறீங்க.
3: ஓடி கேள்வி.
1: இவர் பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜ், தீர்ப்பு சொல்லிட்டு போறாரு. கூட போறதெல்லாம் அட்டார்னி ஜெனரல்ஸ். என்ன பாட்டி?
0: ஏப்பா, நிஜமாவே கள்ளிப்பால் கொடுத்து கொள்ள பாத்தியா?
1: நீ வேற பாட்டி, இது கள்ளிப்பால் இல்ல, உடம்புக்கு தெம்பும் உற்சாகமும் தரக்கூடிய கள்ளுப்பால் அச்சுப்பார்.

மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறதெல்லாம் உங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கில்லை, அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?

0: ஏண்டா உனக்கு எவ்வளவு
1: வள வளன்னு பேசுற, உனக்கு எவன்டா பாயிண்ட் டு பாயிண்ட் பத்துனாவுன்னு பேர் வச்சான், அதானே கலைக்க போற? சாம்பார் சாதத்துக்கு ஊர்கா வலிச்சு நிக்கிற உனக்கே எவ்வளவு தெனாவிட்டு இருந்தா, சரக்குக்கு ஊர்கா வலிச்சு நிக்கிற எனக்கு எவ்வளவு தெனாவிட்டு இருக்கும்,
0: அதானே?
1: எச்ச சோறு சாப்பிடுற உனக்கே இவ்வளவு அதுப்பு இருந்தா, இலையில மிச்ச சோறு வைக்கிற எனக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும், அதானே?
0: நீ ஒண்ணு பண்ணு, 40 பக்கம் ரூல் நோட் ஒண்ணு வாங்கி இதே மாதிரி உன்னை பத்தி உன் குடும்பத்தை பத்தி கேவலமா 10 விஷயம் எழுதி நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கீங்க. நீ என்ன சொல்லு, உங்களை என்ன சொல்ல சொல்லு, எங்க நீங்க என்ன கலாயங்க பாக்கலாம்?
2: என்ன எங்களுக்கு கலாய்க்கு தெரியாது, செல்ஃபி எடுக்க தெரியாதவன் குல்ஃபி ஐஸ் வைத்தானா?
0: போதுமா, நீ சொல்லு. நான்
3: சாம்பார் சாதத்தோட ஊர்கா சாப்பிட உனக்கே இவ்வளவுனா, சரக்கோட ஊர்கா
0: காப்பி அடிக்காதரா, இப்பதான் நாள் சொல்லி முடிச்சா,
3: டக்குன்னு புதுசா கலாய்க்க நானே வாசுவா?
0: தெரியுதா, இப்ப தெரியுதா, ஒரு நாள் ஒரு நாள் என் இடத்துல இருந்து பார், வாசுவா இருந்து பார், எத்தனை பஞ்சஸ், எத்தனை புது வார்த்தை, எத்தனை ரியாக்ஷன், எத்தனை டைமிங், எத்தனை ரைமிங் தெரியும். எவ்ரி செகண்ட் ஐ அம் சிட்டிங் இன் தி லைவ் பாம்.
1: எஸ்கியூஸ் மீ, நீங்க என்னதான் கூடி கூடி கும்மி அடிச்சாலும் இந்த ரெண்டு கல்யாணத்தையும் கேன்சல் பண்ண முடியாது. இந்தாங்கோ எங்காத்து காப்பிய குடிச்சுட்டோ, தெம்பா எங்களை கலாயிங்கோ.
0: பாத்தியா, கலாயிருங்களுக்கு காப்பியும் போட்டு கொடுத்துட்டு கம்பெனியும் குடுக்கறேன்றான். இப்படி ஒரு கேடு கெட்ட ஈத்திர குடும்பத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. இதுக்கு மேலே நாங்க நின்று இருந்தனா இவன் தான் என்ன கலாச்சாரம் மாதிரி ஆகும். ஐ ஆம் ஹெல்ப்லெஸ்.

0: மச்சானது விறகு விறகா வச்சிருக்காங்க.
1: அடியே நம்ம நாட்டுல நாட்டு வைத்திருக்க வச்சிருக்க மாட்டாங்க வேறு.
0: ஆமா
1: அது மாதிரி இது சப்பான் வேறுடி.
0: அது எனத்துக்கு நீ ஏழுங்க.
1: இந்த கிராபத்தலை கேட்டு பாப்போம். இந்த கிராபத்தல திஸ் வேர் கம் டவுன் கம் டவுன் கம் டவுன் பாத்தியா நம்ம இங்கிலீஷ். திஸ் வேர் வாட் யூஸ் பண்றது?
2: இஃப் யூ ஈட் திஸ் இட்ஸ் குட் ஃபார் யுவர் பாடி இட் வில் கீப் யூ எவர் சோ யங்.
0: அடியே அந்த கிராப்
1: பட்லர் பாசில சொல்றான் இத நம்ம சாப்பிட்டோம்னா எப்பவுமே இளமையா இருப்போமா? சாப்பிட்டு பாப்போமா?
0: கொடுங்க.
1: என்னங்க
0: இது மயக்கம் போட்டு
1: உழுவா குடுத்துறக்கிறது காக்கிநாடா கார போயில. இன்னும் ஒரு வாரத்துக்கு இவன் இந்த இடத்த விட்டு எழுந்திருக்க மாட்டான். இவன் எழுந்திருக்குள்ள நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடலாம். ஓடியா ஓடியா.

0: மன்னர் மன்னா,
1: நான் தான்.
0: தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார்.
1: பாலபத்திர ஓனாண்டி வந்து தொலைய சொல்லும். ஓனாண்டி கோனாண்டி.
2: எனதர்ம 23 புலிகேசியே, நீ வாழ்க, நின் கொடை வாழ்க.
3: அமைச்சரே, இந்த லகடபாண்டியர் நீ பேர் சொல்லிதான் அழைப்பானா?
4: புலவர்களுக்கே உள்ள ஆணவம் அண்ணா. ஆம்,
1: தாங்கள் வந்த நோக்கம்?
2: என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன்.
1: பரிசு பாடு, பாடி தொலையும்.
2: மன்னா, மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. பூமாரி தேன்மாரி, நான் பொழியும், நீ ஒரு முள்ளமாரி. அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி, தேடி வரும் வறியவர்க்கு மூடா. நெடுங்கதவு உன்கதவு என்றும் மூடாமல் மறைக்காமல் நீ உதவு. எதிர்த்து நிற்கும் படைகளை நீ புண்ணாக்கு, மண்ணோடு மண்ணாக்கு. இந்த அகிலத்தை அடைகாக்கும் அண்டங்காக்கையே.
1: சிங்கத்தின் குகைக்குள்ளே வந்து அதனுடைய பிடரியை பிடித்து தொங்க வா பார்க்கிறாய்.
2: நான் என்ன குற்றம் செய்தேன் மன்னா?
1: எதற்காக நான் என்னை திட்டினாய்?
2: திட்டினேனா? தங்களை பாராட்டி பாடல் தானே பாடினேன்.
1: அமைச்சரே, என்ன பிதற்றுகிறார்?
5: உனாண்டி, சிறிதும் இடைவெளி இன்றி மன்னரை பார்த்து திட்டினாயே, எதற்காக?
2: எப்போது திட்டினேன்?
5: புழுகாதே புலவா, மன்னரை பார்த்து மாமா மன்னன் என்றாயே.
2: ஆமாம், மாமன்னர் என்றால் பெரிய மன்னர், மாமா மன்னர் என்றால் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்று கூறினேன்.
5: மன்னரின் முகம் பார்த்து முள்ளமாரி என்றாயே.
2: ஆமாம், மாறி என்றால் மழை, முள்ள நிலத்தில் பெய்கின்ற மழை போன்றவனே என்று
1: கூறினேன்.
2: அரசியலில் போடுகின்ற சூழ்ச்சியான முடிச்சுகளை அவிழ்ப்பவன் என்று கூறினேன்.
5: மூடா என்றாயே.
2: அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும். தேடி வரும் வறியவர்களுக்கு அள்ளு கொடுக்கின்ற மூடாத கதவுடையவன் என்று கூறினேன்.
1: புண்ணாக்கு,
2: எதிரிகளை புண்ணாக்குங்கள் என்று
3: சொன்னேன். வேற என்ன சொன்னான்? அமைச்சர் அண்ணா, இந்த முறை மாட்டுவான்.
1: என் மூக்கை குறிபார்த்து அண்டங்காக்கா என்று சொன்னாயடா, அதற்கு என்ன அர்த்தம்?
2: அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பாற்றுவது, உலகத்தை காப்பாற்றுபவன் என்று கூறினேன்.
1: அப்படியா அர்த்தம்?
2: அப்படித்தான் நான் பாடினேன்.
1: இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உதைப்பதற்குள் ஓடிவிடு.
2: மன்னா,
1: என்ன?
2: என் சாபத்திற்கு ஆளாகாதீர்கள். மன்னா, வயதிலே மூத்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன், அளவுக்கு அதிகமாக நடக்கிறேன், எதற்கும் ஒரு எல்லை உண்டு.
1: தே பாலபத்திர ஓனாண்டி, என்னிடமா எதிர்த்து பேசுகிறாய்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கண் விழிகள் இரண்டும் பிதுங்கி வெளியே தொங்க போகிறது. யாரெங்கே அந்த மூக்குப்பிடி அள்ளி அவன் முகத்தில் போடுங்க.
2: இது அநியாயம்,
1: அக்கிரமம். எனக்கு இது நியாயம்? நன்றாக தூவுங்கள்.

0: என்ன
1: தெரியலாம்
2: கொஞ்சம்
0: இப்ப இன்னும் கொஞ்சம் என் டிக்கெட் கொடுத்துட்டு நான் ஊருக்கே போயிடுறேன்.

கங்கை நதி உலகினில் கொள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே

0: பஸ்ல ஏதோ ஒரு பொண்ணு இறக்கப்பட்டு டிக்கெட் எடுத்திருக்கா, அத போய் லவ்னு ஏத்தி விடுறிய, அறிவில்ல உனக்கு?
1: இல்லனே, பஸ்ல அத்தனை பேர் இருக்கிறப்ப அந்த பொண்ணு குறிப்பா வேலுக்கு மாதிரி டிக்கெட் எடுக்கணும். அண்ணே, நான் கன்ஃபார்மா சொல்றேன், அது லவ் தானே.
2: அவ முகத்தை நான் பாக்கல, அத போய் லவ் கிவன்ட்டு.
0: முகத்தை கூட பாக்கலையா? சபா, எனக்கு இப்பவே கண்ணை கட்ட ஆரம்பிச்சிருச்சு.
1: கன்ஃபார்மா சொல்றேன், லவ் தானே.
0: முகத்தை பாக்கலையா? அங்கே வலிக்குது.
2: அப்படா
0: எவ
3: இந்த பொண்ணு
0: இவளா?
3: என்ன
0: வெறித்தனமான உங்களுக்கு தெரியுதா?
3: பார்த்ததே இல்லையே. யார் இவரு?
0: யார் இவருங்கிற உடஞ்ச செவர் மாதிரியே நிக்கிற, ஏதாச்சும் பேசுப்பா. ஒரு பஸ் ரெண்டு ரூபாயா?
4: ரெண்டு பஸ்
3: நான் பஸ்ல போறதில்ல.
0: என்னடா அப்ப பேசு.
4: இல்லீங்க, நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஐஸ்கிரீம்ல போட்ட திராட்சை மாதிரி இதே கண்கள், கத்தி போல ஷார்ப்பான இதே மூக்கு, ரெண்டு ஆரஞ்சு சொல்லைய ஒட்டி வச்ச மாதிரி இதே உதடுகள், அப்புறம் கால்ல கூட கொலுசு போட்டிருந்தீங்க.
3: தங்கச்சி
0: ஜீன்ஸ் எனக்கு.

இப்படி சூடு.

0: அந்த மூணு படமா ரிலீஸ் பண்ணிவிட்டேன். இப்ப அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. கதையே காணமாடா, கதையே காணமாடா.
1: சார், என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு சார்.
0: அப்படியா? என்னடா ஈக்குவலா உட்காந்துருக்க? சரி சொல்லு சொல்லு, என்ன கதைன்னு கேப்போம்.
1: ஓப்பனிங்ல ஒரு அழகான கிராமத்தை காட்டுறோம்.
0: டேய், ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாம் ஏன் டிபார்ட்மெண்ட்? நீ கதையை மட்டும் சொல்லு.
1: அழகான கிராமத்தை காட்டுறோம்.
0: அழகு அழகு இல்லன்றதெல்லாம் நானும் கேமராமேனும் டிசைட் பண்ண முடியாது மேட்டர். அதுல நீ தலையிடாத. கதையை சொல்லு, கதையை சொல்லு.
1: கிராமத்தை காட்டுறோம்.
0: ஏய், கிராமம்ங்கிறது லொகேஷன். அது கதையா? அது கதையா? அது நானும் ஆர்ட் டைரக்டரும் பேச வேண்டிய மேட்டர். நீ கதையை சொல்லு, கதையை சொல்லு.
1: சரி, காட்டுறோம்.
0: காட்டுறோம்ங்கிறதுல என்ன கதை இருக்கு? என்ன கதை இருக்கு? நீ அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ணிட்ட. கீழ உட்காரு, கீழ போகாரு. உன் பொசிஷனுக்கு போறாதீயே. ச்சே, ஆஹா, ரொம்ப குளிக்கிற சீன் நீ எடுக்க போறேன். நான் வைக்க போற பிரேம்ஸ் பார்த்து அப்படியே ஆடியன்ஸ்லாம் ஆனந்த கூத்தாட போறானுங்க.
1: சார், ரொம்ப குளிக்காது.
0: ஏன் குளிக்காது? ஃபுல் சீன் சொல்லிட்டியா?
1: அது குளிக்காது சார்.
0: ஏயா குளிக்க மாட்டேங்கறாங்க?
1: அதுக்கு ஜலோசம் பிடிச்சிருக்கா? பச்சத்தல்ல குளிக்காதா? ஆவி பிடிக்கணும்ங்குது.
0: ஆ, இந்த வீட்ல ஏன் அப்படி ஆவி இருக்கலையா? ஏதாவது ஒன்னு புடிச்சு தொலைக்க வேண்டியதானே? டார்ச்சர்.
2: மதர மதரதா
3: கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தான்.
2: தன்னத்தை மதர தூக்கிடுச்சு.

0: எவ்வளவு தைரியம்னா ஒரு போலீஸ்காரன் ஸ்கிராச் பண்ணிட்டு போவ.
1: நீ போலீஸ்காரனாக்கலாம், நான் யார் தெரியுமா? மாவட்ட இருக்கார்ல.
0: ஏய், உனக்கு யார வேணாலும் தெரியலாம், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா எனக்கு யாரையும் தெரியாதரா. பாண்டா பொம்மா இருந்துட்டு காண்ட ஏத்திட்டு போறான். பிரேக்ஃபாஸ்டே 10 மணி நேரம் சாப்பிடுவான் போல. டேய், நீ எப்ப வந்தீங்க? வா
2: சார். எதுக்கு சார் என்ன அர்ஜென்டா கூப்பிட்டீங்க? போய் கேஸ் போட கிரவுட் வேணுமா?
0: கிரவுட் சேக கூப்பிடல, என் காதலுக்கு உன்னை ஹெல்ப் பண்ண கூப்பிட்டுருக்கேன்.
2: நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா?
0: நானே தான் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுமா? நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா?
2: இல்ல, நீங்க போய் காதலு
0: காவி டிரஸ் போட்டவெல்லாம் கலர் கலரா ஃபிகர் வச்சுட்டு இருக்கும் போது காக்கி டிரஸ் போட்டு நாங்க ஏன் லவ் பண்ணக்கூடாது? வா, ஆளை காட்டுறேன். வா, அங்க பாரு. பால் பவுடரையும் பான்ஸ் பவுடரையும் பிசைஞ்சு செஞ்ச பால் கோவா மாதிரி பச்சை கலர் சேரீல காலே அவதான். என்னாச்சு, கரண்ட் கம்பி மிரிச்சிட்டியா
2: சார்? நம்மள மாதிரி பசங்க நாஸ்தா காசப்படலாம், பாஸ்தா எல்லாம் ஆசைப்படக்கூடாது.
0: பாஸ்தாவா?
2: ஆமா சார், ஹை கிளாஸ் பொண்ணுங்களை தான் பாஸ்தான்னு சொன்னேன். இந்த ஹை கிளாஸ் பொண்ணுங்களோட லவ் பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்கள லவ் பண்றது ரொம்ப கஷ்டம், பண்ணிட்டோம் மெயின்டைன் பண்றது அதை விட ரொம்ப கஷ்டம். சொல்றேன் கேட்டுக்கோங்க. காலையில எந்திரிச்சோட ஒரு மிஸ் கால் கொடுப்பாங்க, அப்புறம் பல் தேக்கறதுல இருந்து பாத்ரூம் போற வரைக்கும் 10 செல்ஃபி எடுத்து பேஸ்புக்ல போடுவாங்க. நம்ம அதை பார்த்து லைக் போட்டு அவங்களுக்கு உடனே கால் பண்ணா போன் எடுக்க மாட்டாங்க. அவங்களாம் மறுபடியும் அரை மணி நேரம் கழிச்சு ஒரு மிஸ் கால் கொடுப்பாங்க. அதை பார்த்து மறுபடியும் போன் பண்ணா நமக்கு ஏதோ கால் டாக்ஸி டிரைவர் ப்ரோக்ராம் சொல்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாங்க. ஆனா நம்ம வெறும் கையோட போக கூடாது, சாக்லேட்டோட தான் போனோம். அவங்க மட்டும் ஒரு மணி நேரம் லேட்டா வருவாங்க. நாம முத மாச சம்பளத்துல இஎம்ஐ கட்டி மிச்ச சம்பளத்துல லோனை கட்டி மைலேஜ் கேத்த மாதிரி ஏதோ ஒரு ஃபேமிலி பைக் வாங்கினா வேணா வேணா, ஃபேன்சி பைக் தான் வேணும். நடந்து பிடிச்சி 1000cc பைக் வாங்கி வச்சு அதுல ஏறி உட்காந்து அவுட்டிங் போகும்போது எவ்வளவு ஒரு பிரேக் அடிச்சாலும் இடிக்காம வருவாங்க. அது போதாதுன்னு போற வழியில 5-5 நிமிஷம் ஐப்ரோ பண்ணணும் பியூட்டி பார்லர் போயிட்டு ஸ்ட்ரைட்னிங், ஒயிட்னிங், வாக்ஸிங், கர்லிங், பியூமிங், மேனிக்யூர், பெடிக்யூர் எல்லாம் பண்ணிட்டு 3 மணி நேரம் கழிச்சு வந்து சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பிளீஸ் உங்க கார்டை கொடுங்கன்னு வாங்கி தேப்பாங்க. இப்போ நீங்க அந்த பில்ல பார்த்து ஷாக் ஆவீங்களா? கேப்ல உடனே ஷாப்பிங் கூட்டிட்டு போய் நமக்கு அண்டர்வேர் வாங்கி தரேன் சொல்லி அடம் பிடிச்சு அவங்களுக்கு பார்ட்டி வேர், கேஷுவல் வேர், எத்னிக் வேர், ஆபீஸ் வேர்ல இருந்து இன்னர் வேர் வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கி ஒரு மாச சம்பளத்தை ஒரே நாள்ல காலி பண்ணி ஜாலியா இருப்பாங்க. அப்படியே ஆள் இல்லாத தியேட்டர் கூட்டிட்டு போய் ஓரமா 2 டிக்கெட் வாங்கி உரசி உட்காருவாங்க. ஆசையில நாம என்ன பண்ணுவோம்? நைஸா கை போடுவோம். உடனே கையெடு, எனக்கு கதை புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லுவா. இப்ப நம்ம கடுப்பாவமா? அதை கண்டுக்காம இன்டர்வல சாப்பிட்டது பத்தாதுன்னு ரெஸ்டாரண்ட் போய் கண்டதையும் ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் காக்கா கடி கடிச்சு அப்படியே மிச்சம் வச்சிருவா. அப்பாடா, இதோட முடிஞ்சு போச்சு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கும் போது அவ அப்ப வெப்பா பாருங்க ஒரு ட்விஸ்ட். அந்த ட்விஸ்டுக்கு பேரு தாங்க டிஸ்கோ தெக். மாவளை பார்த்து பார்த்து நம்ம கரெக்ட் பண்ண ஃபிகர் டிஸ்கோ தெக் கூட்டிட்டு போனா அவசரத்துல முடி வெட்டிக்கிட்ட அரபோத கம்யூனிட்டி ஒருத்தன் ஹாய் ஹனி கம் லெட்ஸ் கோ ஃபார் அ டான்ஸ் கூப்பிடுவான் சார். பிக்கப்புக்கு நாம டிராப் கவனா. அவளுக்கு ரீசார்ஜ்ல இருந்து ஆட்டோ சார்ஜ் வரைக்கும் நம்மள யூஸ் பண்ணிப்பாங்க. இப்படி ஒரு ஹை கிளாஸ் லவ் நமக்கு தேவையா?
0: முடியாதுன்றதா இவ்வளவு நேரம் மூச்சுடாம பேசிட்டு இருந்தியா? உன் லெந்து பேசாதரா, என் லெந்து பேசுறா
2: சார். நமக்கு இந்த தனலட்சுமியோ வரலட்சுமியோ குடும்ப குத்து விளக்கா கோயில் குளம்னு சுத்திக்கிட்டு பொட்டானிக்கல் கார்டன்ல பட்டாணி சுண்டல் சாப்பிடுவாங்க சார் செட் ஆவாங்க.
0: நீ சொல்றத பார்த்தா ஹை கிளாஸ் ஃபிகரை மெயின்டைன் பண்றது ஐபிஎல் டீம் வச்சு மெயின்டைன் பண்ற அளவுக்கு கஷ்டம்ன்ற. என் தேர்ட் ஐ நீ ஓபன் பண்ணிட்ட, நம்ம பார்த்த ஃபிகரோட நமக்கு ஏத்த ஃபிகரோட வந்ததா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்ன்ற. இதுக்கப்புறம் அவ யாரோ நான் யாரோ. தேங்க்யூ.